0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் ராதா மற்றும் ஜெயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: நம டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: On hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

0: இதேவ தசிய அக்ரே உபயோகாமி தாதசிய. இப்ப இந்த சம்ஸ்காரங்கள்னு சொல்றது இல்லையா, எத்தனையோ சம்ஸ்காரங்களுக்கு பகுவிதா சம்ஸ்கார அக்ரியந்தே பிரதமதா. எந்த கர்மா பண்றதா இருந்தாலும் அந்தந்த திரவியங்களுக்கு சம்ஸ்காரங்கள் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் தேன கஷ்டன சக்தி விசேஷ அதிருஷ்ட ரூபா. இதன் சர்வம் ஆதே சக்தி மீமாம்சகேன உச்சது. தது ரெண்டு விதமான சக்தி, துவயமபி உற்பத்தியமானமேவ, சகஜ சக்தியா இருக்கட்டும் ஆதே சக்தியா இருக்கட்டும், தது இதானி வன்னவு சகஜ சக்தி உச்சதே, பரந்து ததபி உற்பத்தியதே கலு, இத வன்னீர் உற்பத்தியதே, வன்னேரேவ உற்பத்திரஸ்தி. அஸ்மாகம் இதானிம் அஸ்மாகமபி ஆத்மனி அநேகே சம்ஸ்காராக கிரியந்தே தேன சக்தயஹ உற்பத்தியதே, சா சர்வாபி ஆதேய சக்தி, கர்மானுஷ்டானேன ஆத்மனி அதிருஷ்டம் ஜாயதே இத்துக்தே ஆதேய சக்தி சா. அந்த அதிருஷ்டத்துக்கு ஆதேய சக்தின்னு மீமாம்சகர் பேர் வச்சிருக்கா. ஷோடச சம்ஸ்காராக கிரியந்தே தேன ஆத்மா சம்ஸ்கிரியதே. இது இது எப்படி வந்ததுன்னா ஆதேய சக்தி, அது வந்திருக்கக்கூடிய சக்தி, வந்து திருப்பி போயிடும். இதன் சர்வம் என் பிரசங்காது உத்தம் தாவதே வயம் அநேக விஷயாக அவகந்தவியா இது கிருத்வா. அத்த அபேட்சா நாஸ்தி அஸ்ய பரமாத்மனஹ யா சக்தி ஆதேய சக்தி நாஸ்தி ஸ்வாபாவிகி சக்தி
1: ஞான பல கிரியா.
0: அத்த ஸ்வாபாவிகி சக்தி இது வக்தும் சக்யதே, தோஷோ நாஸ்தி. பரந்து ஸ்வாபாவிகி சக்தி அபி ஜன்யா பவதி வன்னேஹே, உதஹ வன்னிரேவ ஸ்வாபாவிகி நாஸ்தி கலு, வன்னேர் ஜன்யத்வாத் வன்னேர் சக்தி அபி ஜன்யா பவதி, யத்யபி ஸா ஸ்வாபாவிகி பரந்து ஜன்யா பவதி உதஹ வன்னேஹே ஜன்யத்வாத். அத்த தோ பரமாத்மனஹ சக்தி ஸ்வாபாவிகி பரந்து ந ஜன்யா உதஹ பரமாத்மன அஜன்யத்வாத், பரமாத்மன அஜத்வாத் தத் சக்தி அபி அஜ. அக்ரே ஞான பல கிரியா ச ஸ்வாபாவிகம் ஞானம் ஸ்வாபாவிகம் பலம் ஸ்வாபாவிகி கிரியா வர்த்தது. சர்வம் இச்சா ஜானம் கிருதி சர்வம் ஸ்வாபாவிகம் அஸ்தி
1: இத்யாதி சிதசித் பிரபஞ்ச ரூப சக்தி விசிஷ்டத்வம் ஸ்வாபாவிகமேவ பிரம்மணஹ.
0: சிதசித் பிரபஞ்ச ரூப சக்தி விசிஷ்டத்வம் இந்த சிதஜித் பிரபஞ்ச ரூப சக்தி சொல்றாரு இல்லையா, பிரபஞ்ச அனுகூல சக்தி தானே சொல்லணும். சக்தேஹே பரிணாமஹ இது கிருத்வா பரிணாம பரிணாமினோ அபேதம் ஆலோச்சிய எவம் வியவஹார கிருதா. சிதஜித் பிரபஞ்ச பிரபஞ்ச ஏவ சக்தி இத்யுக்தே தத் கதம் போஹ பிரபஞ்ச சக்தேஹே காரியம் கலு, அதா தரி பிரபஞ்ச அனுகூல சக்தி இது லேகனீயமாசீத் இது அஸ்மாகம் சங்கா பவதி. சத்யம் பரந்து ஏவம் பி லிகிதும் சக்யதே பரிணாம பரிணாமினோ அபேதம் ஆலோச்சிய ததா லிகிதம் இது மந்தவ்யம்.
1: பிரம்மணஹ யா சக்திஹ தஸ்யாஹ
0: பரிணாமஹ சர்வோபி பிரபஞ்சஹ இதி அஸ்தி.
1: சா சக்திஹ சிதேவ கு சக்திஹ சித்
0: சக்திஹ சித்ரூபா இதிபி அஸ்தி.
1: பரந்து பரிணாம அசித் பரிணாம
0: தத்ர அசிதாத்மகம் த்வம் ஆதாய பரிணாமஹ வக்தவ்யஹ தத்விஷயே கிஞ்சித் சாஸ்திர விசாரஹ அக்ரே பவிஷ்யதி கதம் பரிணாமஹ இத்யாதிகம் ந உபபாதிதம் ஏதாவத பஸ்யாம அக்ரே ஆகமிஷ்யதி.
1: அபரிச்சின்ன சக்தி விசிஷ்டத்வம் அனந்த சக்தி,
0: அது ரெண்டும் ரெண்டும் சேர்த்து சொல்லணும் போல இருக்கு. இந்த அச்சிதம் சோபி கஷ்டன் அபேட்சதே தத்ர
1: மாயா
0: பரிணாமார்த்தம் மாயாயா அத்வைத ரீத்தியா து அஸ்மாகம் ஜட ரூபாயவ மாயாயாக சர்வதா சைதன்யம் நேஷ்யதே. மாயாயாக ஜட சக்திரேவ சா பரமாத்மனா சக்தி இத்துச்சதே பரந்து ஜடாத்மிகா ஏவ ஆகரேஷு சர்வம் எல்லாமே தெரியுது. அது நம்மளே அது அந்தந்த தரிசனத்துக்கு எது சரியா இருக்குமோ அப்படி அது செட்டிங் பண்ணணும். அது இந்த லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பாரு, சிச்சக்தி சேதனா ரூபா ஜடசக்தி ஜடாத்மிகா ரெண்டுமே சேர்த்து போட்டுருக்க. சிச்சக்தின்னு இருக்கு ஜடசக்தின்னு இருக்கு, என்ன பண்றது. சிச்சக்தி சேதனா ரூபா ஜடசக்தி ஜடாத்மிகா திரட்டம் எப்ப செய்யாமா.
1: அப்படி சின்ன சக்தி விசிஷ்டத்துவம் அனந்த சக்தித்துவம்
0: அத இப்ப ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இந்த சக்தியே ஒரு ஸ்திரீ ரூபமாக வர்ணனம் பண்ணி உபாசனைக்காக அப்படி பண்றது அது இருக்கட்டும், ஒரு தேவியாக வர்ணனம் பண்றது அதுன்னு வேற என்ன இதெல்லாம் அவ்வளவுதான். இந்த ஒரு சக்தியே ஒரு ஸ்திரீ ரூபேண பிரகல்பிய ஆராதனார்த்தம் வர்ணியது ஸ்தோத்ரேஷு, அதான் விவிதம் வர்ணனம் பவதி. அகிரே அகிரே பட்டாங்க. பரிச்சேதம் கிடையாது. பரிச்சேதம்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்றது ஒண்ணுமே கிடையாது. இதனாலயும் பரிச்சின்னம் இல்ல. அபரிச்சின்ன சக்தி விசிஷ்டத்துவம் அனந்த சக்தி மற்றும் அனந்த சக்தி. அனந்தம்னா அனந்தம்னா அசங்கியாகம் இத்தியர்த்தே பிரயோக அஸ்தி அனந்த சப்தசிய. எவ்வளவு சொல்ல முடியாது. அப்ப அனந்தம் இது பத பிரயோக அஸ்தி. பரந்து அத்த தஸ்மின் அர்த்தே அந்தோ நாம பரிச்சேத ந வித்யதே அந்த யஸ்ய சஹ அனந்த அபரிச்சின்னம் இத்தியர்த்தே. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா இத்தியத்ராபி ததேவ. அன்யதா அன்யதா
1: ஏகத்வம்
0: அநேகானி பிரம்மாணி இது கலு உத்தம் ஸ்யாத். அனந்தத்துவம் நாம அசங்கியாகத்துவம் இத்தியர்த்தச்சேத் ஏகம் பிரம்மா இது தியக்தம் ஸ்யாத். அதஹ ததஹ ஸஹ அர்த்தா தத்ர நாஸ்தி.
1: பரந்து அத்ர து சக்திரேவ ததஹ உத்தம் வக்தும் சக்யதே.
0: சக்திரபி விசித்ரா சக்தி
1: உத்தம் விவிதா இது உத்தம். அத்ர து சக்திர விவிதேவ ஸ்ருயதே.
0: சக்தி விஷய வக்தும் சக்யதே பரந்து அநேகத்துவமே வக்தும் சக்யதே.
1: தத்ர உபாதி
0: பதாந்திரேண உத்தம் கலு தத்ராபி வியாக்கியானம் ததா நாபேக்ஷதே. ஏன்னா அத்த விசித்திர சப்தேன தத்ர அநேகத்துவம் அநேகத்துவம் எது விவக்ஷிதம் ததானிமபி விசித்ரா இது உத்தம் கலு.
1: தத்ர காரியம் பேதாத் ததனகுல சக்தி ஔபாதிக பேதா இது ஏகத்துவம் அபேக்ஷிதே.
0: ஏகத்துவம் அபேக்ஷிதே சதுபி ஔபாதிக பேதா இது வக்தவ்யம் பவதி.
1: காரியம் பேதாத்
0: காரிய காரிய பேதேன ஏவம் பிரவர்த்தன பேதேன ததபி வக்தும் சக்யதே. த்வைதாபி அஸ்தி நிரூபணம் பசியாம.
1: அனந்தாபிரேவ சக்திபிஹி ஜகதஹ ஜனகம் சாசகம் ச ப்ரஹ்ம பவதி.
0: அனந்தாபிரேவ சக்திபிஹி அபரிச்சின் அபரிச்சின்னாபிரேவ சக்திபிஹி ஜகதஹ ஜனகம் சாசகம் ச ப்ரஹ்ம பவதி. ஸ்ருஷ்டி கர்த்ர பரிபாலன கர்த்ர ச பவதி.
1: சாசகம்
0: சாசகம் பரிபாலன கர்த்ர சாசகம் சாசகஹ இல்ல சாசகம் ப்ரஹ்மன் நபும்சகலிங்கம். அதனால
1: பதம் சரியாதா இருக்கான அங்க சரியா வராது தஸ்தௌ இது ஏகவச்சனம்
0: ஏகைவ ருத்ரோ ஏகவசனம் அதெல்லாம் தஸ்துஹுன்னு வந்துருக்கு. அது சாந்தசம்
1: ய இமான் லோகா நீஷதஹ ஈஷினிபிஹி யஸ் சர்வான் லோகா நீஷதஹ ஈஷனிபிர் ஜனனிபிஹி பரமசக்திபிஹி இத்யர்த்தி.
0: அத்ர கிஞ்சித் இதோபி அஸ்தி துரியமிமம் லோகம் ஈஷதே ஈஷனீயுஹு ஜனனீயுஹு. அதொன்னும் கிடையாதா? அத்த கதம் வர்த்தது இது குற்றத்தியம் வாக்கியம் இது மையாபி நஜாயது மையா நிருஷ்டம் ஏதாவது
1: புஷ்பம் ஸ்தீஷி புஷ்பம் ஸ்தாத்
0: ஏவம் வா
1: அதர்வ ஹீஷி அதர்வ ஶிரஹ
0: உபநிஷத் அஸ்தி வா தத்ர மையா ந படிதா தத்ர திருஷ்டம் தத்ர ஸ்யாத் அதர்வ ஶிரஹ இது உபநிஷத் அஸ்தி அதுல இருந்து நிறைய எடுத்திருக்கா இல்ல தத் திருஷ்டம் ஏகவாரம் தத்ர ஸ்யாத் ஈஷனீயுஹு ஜனனீயுஹு துரியம் இமம் லோகம் ஈஷதே ஈஷனீயுஹு ஜனனீயுஹு. ஈஷனீயுஹு இது சுபந்த பதம் அது திகந்தம் இல்ல. ஈஷனீயுஹு அஸ்தி இத்தியாதி பதம் அத்த ஏதை வியாக்கியானம் கிருதம் அஸ்தி வியாக்கியாக்காரை ஆச்சாரியை சா இமம் லோகம் சுத்தம் சுத்தமிஸ்ர அசுத்தாத்மரூபம் லோகத்ரயம் துரியம் உக்த லோகத்ரயாபேட்சையா சதுர்த்தம் லோகத்ரயம் இத்தியாபி கிஞ்சி வியாக்கியானம் கிருதம். இமம் லோகம் சுத்தமிஸ்ர அசுத்த அத்வரூபம் லோகத்ரயம் சுத்தவும் மிஸ்ரவும் அசுத்தவும் இருக்கக்கூடிய லோகத்ரயம் ததோபேட்சையா அந்நத துரியம் உக்த லோகத்ரயாபேட்சையா சதுர்த்தம் அத்வநாம் அத்வபதே ஸ்ரேஷ்டஸ்ய அத்வநஹ பாரமசீயே பாரமசீயேதி சர்வாதிக சர்வாதிகாரி பிரேப்சனீயத்வேன ஸ்ருதி சித்தம் அத்வநாம் மத்யே அதிஸ்ரேஷ்டஸ்ய சுத்தாத்வநஹ அப்யுபரி ஸ்திதம் பரமாகாசரூபம் பரமபதஞ்ச இது அஸ்து ஈஷதே ஈஷ்டே. ஈஷனீயுஹு இது பதம் கிரஹீதம் அஸ்தி இதை ஈஷனீயுஹு ஈஷனானுகூல இச்சாசக்திமான் ஜனனீயுஹு ஜனனானுகூல இச்சாசக்திமான் ஈஷனம் ஐஸ்வர்யம் ஜனனம் ஜனைதிருத்வம் இத்யாதி வியாக்கியானம் கிருதம் அஸ்தி. தரி தத் பதம் வர்த்ததே இத்யேவ ஜ்ஞாயதே. அஸ்து. சக்தி சக்தி சக்தி காமிக்கிறதுக்கு ஸ்ருதி எடுத்திருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல.
1: அனந்த சக்தி மத்வாது பிரம்மணஹ அபரிச்சின்ன பிரபஞ்ச சமவாய் காரணத்துவம் சித்தியதி.
0: சமவாய் காரணம் இது தூ உபாதான காரணம் இத்தியர்த்தே பிரயுக்தம். பிரபஞ்சம் பிரதி உபாதான காரணத்துவம் சித்தியதி குதஹ சக்தி துவாரா ஸ்வரூபேண தோ பரிணாமம் பரிணாமம் ந கர்த்தும் சக்யதே நேஷ்யதே சமவாயினீக சம்சக்தி பவதி சமவேதா கலு தரி போதிய பாஷையா உச்சதே சேத் ததா சமவேதா இதி வக்தவ்யம். அஸ்து தத்ர சமவேதம் சமவாயி இத்யாதி சப்தாஹ வஸ்துதத்யா கதா பிரயோக்தவ்யா. சமவாய சம்பந்தத்தை வச்சுட்டு நம்ம வேலை பண்றதா இருந்தா தான் எடுக்கணும். சமவாய சம்பந்தத்தை ஒத்துக்கிறது இல்ல. தரிஹி
1: சக்தி தரிஹி பிரம்மணி விசிஷ்டத்வம் ததம் கேன சம்பந்தேன
0: தாதாத்ம்ய சம்பந்தேன இதி வதந்தி. தாதாத்ம்ய சம்பந்தேன மமாதிரியாக்கியாக்கியேரப்பாக்கமுடியாது சக்திசக்தி மதோஹோ அபேதா இது. நைய்யாயிகைஹி தத்ர சமவாய சம்பந்தஸ்ய ஸ்தலானி யானி உச்யந்தே தத்ர சர்வத்ராபி தாதாத்மியம் குணகுணினோஹோ தாதாத்மியம் க்ரியா க்ரியாவதோஹோ விசேஷ பதார்த்தத்தை ஒத்துக்கிறது இல்ல. நைய்யாயிகால் சமவாயத்துக்கு எந்த ஸ்தானம் கொடுத்திருக்காரோ அந்த இடத்துல தாதாத்மியம் வரும் சொல்றேன். ததர்த்தம் உத்தம்
2: அஷ்டாபிதானாதிகரணம் இத்யஸ்ய வியாக்யானம் தாவத அதிகரணம் சமாப்யதே. எட்டு பேர் சொன்னார் இல்லையா. தஸ்ய அர்த்த நிரூபணம் க்ரியதே. தாவத அதிகரணம் சமாப்தம். அபான் ஹியரிங் திஸ் அனவுன்ஸ்மெண்ட் ப்ளீஸ் காண்டாக்ட் அஸ் இமீடியட்லி அட் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க். திஸ் ரேடியோ சர்வீஸ் ஹாஸ் பீன் மூவ் டு எ நியூ அட்ரஸ் அண்ட் தி சர்வீஸ் அட் திஸ் அட்ரஸ் வில் பி டிஸ்கண்டினியூட் ஷார்ட்லி. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
3: Om Samsaratena Parihinjami Sajam Parihinjami Satyam Tatena Parihinjami Sajah Hagyaradarsam Paravaritya Satyam
2: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
4: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

பஹுரஸ்ய புத்ரஶ்சிஷ்சாக்ருணோதி சமானாவகத்யாம் இஷுதிஸ்ஸங்காஃ ப்ருதானாஶ்ச ஸர்வாஃ ப்ருஷ்டே நிநத்தோ ஜயதி ப்ரஸூதஃ சுபர்ணம் வஸ்தி மிருகோ அஸ்யாதந்தோ கோபிஸ் சந்நத்தா பததி ப்ரஸூதா யத்ரா நரஸ் ஸஞ்ச விசத்ரவந்தி தத்ராஸ்மப்யமிஷாவஶ் ஶர்மா யஜ்ஞே ஸன் வனஸ்பதே வீட்வம் கோஹி பூயா அஸ்மத் சாகா ப்ரதரான சுவீராஹ கோபிஸ் சன்னத்தோ அசி வீழயஸ்வாஸ்தாதே ஜயது ஜேத்வானி ரதே.

யதாதேமர்த்தோனுபோகமானலாதிக்ரசிஷ்ட ஓஷாதி ரஜீகஃ அனுத்வாரதோ அனுமர்யோ அர்வன் அனுகாவோ நுபகஃ கனீனாம் அனுவ்ராதா ஸஸ்தவா ஸக்யமீயுரனோ தேவா மாமிரே வீர்யந்தே.

மனுஷோ துரோணே தேவோ தேவான்யாஜசி ஜாத வேதஹ ஆசவஹ மித்ரமஹஶ்சிகித்வான் த்வந்தூதஃ கவிராசி பிரசேதாஃ.

நராஷக்கே சஸ்ய மஹிமானாமேஷா முபஸ்தோஷாமய ஜதஸ்யாயக்ஞைஹி யே சுக்ரதா வஷ்யுசாயோதியந்தாஸ்வதந்தி தேவா உபயானி ஹவ்யா.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். டைட்டில் இஸ் பிருஹதாரண்யகம், பிரசன்டட் பை கைவல்யானந்த சுவாமிகள். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: சிவசிம்

0: சக்கரவேஷதராய ச. சக்கரரூபாய தேவாதி தேவாய, யூ ஆர் த காட் ஆஃப் ஆல் த தேவதாஸ், மகாதேவாய தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். மகாதேவம் மகாத்மானம் மகாபாட்டகநாசனம். மகாதேவ இஸ் ஸ்பெசிஃபிக் எபிதட் யூஸ் அகெயின் இன் த வேதாசன் உபநிஷத் அந்த புராணாஸ் ஃபார் லார்ட் சிவா. யூ ஆர் த சுப்ரீம் காட். சக்கரரூபாய சக்கராய சக்கரவேஷதராய ச, யூ கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் சக்ரா. சக்கரவேஷதராய ச, யூ கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் சக்ரா, ஓ மை லார்ட். நமஸ்தே வஜ்ரஹஸ்தாய பிங்களாயாருணாய ச பினாக பானையே நித்யம் சங்கசூலதராய ச. யூ ஆர் வித் சங்கா, தட் இஸ் கான்ச் அண்ட் ஷூலா, யூ ஆர் வித் த்ரிஷூலா அண்ட் யூ ஆர் த வித் த பினாக்கா போ இன் யுவர் ஹேண்ட். பிங்களாயாருணாய ச, யூ ஆர் ஆல்சோ வித் அ வஜ்ரா. Because if you see the fivefold, five-headed form of Maheshwara, the form with five heads and 10 hands, he is, in the 10 hands, he is having various weapons. He has the noose, that is the pasham. And then he has the vajra. And he also has the pinaka bow. And he has the trishula. So that's what he is describing. And pinaka panaye nityam shankashula darayacha pingalaya runayacha. பிங்களாய அருணாய ச, பிங்களாய கிருஷ்ண பிங்களம், வி சா தட் ரைட். ஸோ மகாதேவா இஸ் கிருஷ்ண பிங்களம், பராசக்தி இஸ் டார்க் அண்ட் பரமசிவா இஸ் எல்லோ இன் கலர், தட்ஸ் வாட் இஸ் கிருஷ்ண பிங்கள பிங்களாய. தட்ஸ் வை உபமன்யு மகர்ஷி இஸ் பிங்களாய அருணாய ச. அசௌவியஸ்தாம்ரோ அருண உத பப்ருசு மங்கல நம சோம நம சோமாய ச ருத்ராய ச நமஸ்தாம்ராய ச அருணாய ச. ஸோ வென் வி சே தட் டுகெதர் இன் ருத்ரம், இட்ஸ் இஸ் ஸ்தாம்ராய ச அருணாய ச நம சங்காய ச. பீபிள் சே சாருணாய ச, பட் வென் யூ ஸ்பிரிட் இட் ஓன்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங். ஸ்தாம்ராய ச அருணாய ச, அருணா அருணாச்சலேஸ்வரா. மகாதேவா is referred to as Aruna in Rudram 2 times. So you are Aruna, Upamanyu Maharshi says. That Arunachaleshwara, only Brahma and Narayana went in search of the beginning and end of Mahadeva. One of the most excellent Kshetras, Maranath Arunachale. Just by remembering Arunachaleshwara, one gets Vimochanam. And then Shukla Varnaya Shuklaya Shuklam Bharadaraya Cha Shukla Basma Valiptaya Shukla Karma Rataya Cha. Again, he glorifies, you are white in complexion, camphor white in color, milk white in color, gokshiram. Sometimes camphor white, Mahadeva is described as camphor white, karpura gauram. Sometimes he is described as milk white, gokshiram. Gokshiram means milk. And then, you are wearing white robes and you are besmeared with the white ashes. White ashes, because the ashes are also, like if you see the sacred ash, that is also white in color. And namostu raktavarnaya namostu peetavarnaya, he says kirita varadarine ardha harardha keyura ardha kundala karnine. So this is where Mahadeva is described as ardhanarishvara. Half of your body is parashakti. So that's where he says, so you're having a garland, you are having a garland on your one half of your body and you are having a ring on your other half of your body. That refers to Parashakti, because on the left ear of Mahadeva, which is shared by Parashakti, he is described as having a ear ring. On the right half, Upamanyu Maharshi sees a garland. That's what he says. Ardhaharardha keyura. நமக் பவன வேகாய நமோ தேவாய வை நமஹ. தத் ஏஜதி தன்னைஜதி தத்தூரே தத்வ அந்திகே தத் அந்தரஸ்ய சர்வஸ்ய தது சர்வஸ்ய பாஹ்யதஹ. ஈஷாவாஸ்ய உபநிஷத் சேஸ், ஸோ யுவர் சோ ஃபாஸ்ட், நோ ஒன் கேன் கேட்ச் யூ, நோ ஒன் கேன் கேட்ச் யூ வித் த மைண்ட், ஓன்லி பை பக்தி ஹி கேன் பி காட். ஸோ வராஹ புராணம் 215th chapter, வி சா த ஸ்டோரி ஆஃப் நந்தீஸ்வரா. They tried to, the Devatas, Brahma, Narayana and Indra, they tried to catch him by running. But Mahadeva cannot be understood by, through mind, thought, word and deed. He can be understood only by bhakti. And that was, that's why Mahadeva showed his divine form to Nandishwara alone and not to the Devatas like Brahma, Narayana and Indra. So you cannot be caught by mind. பவனவேகாய சுரேந்திராய முனீந்திராய மகேந்திராய நமோஸ்துதே நமக் பத்மார்த்த மாலாய உத்பலோர் மிஸ்ரிதாய ச அர்த்த சந்தன லிப்தாய அர்த்தஸ்நக நுலேபினே. ஸோ ஹீ டிஸ்கிரைப்ஸ் அகெய்ன், ஸோ யூ ஹாவ் த மாலா, த பத்ம மாலா, யூ ஹாவ் த கார்லண்ட் ஆஃப் லோட்டஸஸ் ஆன் ஒன் ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி, அண்ட் இன் த அதர் ஹாஃப் யுவர் பெஸ்மியர்டு வித் த சாண்டல்வுட் பேஸ்ட் அண்ட் ஆல்சோ வித் த ஆஷஸ், ஹோலி ஆஷஸ். ஸோ அர்தனாரி ஸ்வரூபம் இஸ் பியூட்டிஃபுலி டிஸ்கிரைப்ட் ஹியர். நம ஆதித்ய பக்தராய, திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங், நம ஆதித்ய பக்தராய ஆதித்யன, நம ஆதித்ய பக்தராய ஆதித்யன எனாய ச நம ஆதித்ய வர்ணாய ஆதித்ய பிரதிமாய ச. ஆதித்ய வர்ணம் வேதாக மேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய வர்ணம் தமசக் பரஸ்தாத் யஸ்ய யோனிம் பரிபஷ்யந்தி தீராஸ்தன்மே மன சிவ சங்கல்பமஸ்து. சிவசங்கல்ப சூக்தம் 15th வர்ஸ். ஏதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய வர்ணம், மெடிடேட் ஆன் தட் பர்சனாலிட்டி ஹூ இஸ் த காஸ் ஆஃப் ஆல் காசஸ் அண்ட் ஹூ இஸ் பியாண்ட் த தமசக் பரஸ்தாத், ஹீ இஸ் பியாண்ட் டார்க்னஸ், ஹீ இஸ் பியாண்ட் த த்ரீ மோட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர், அண்ட் ஹீ இஸ் ஆதித்ய வர்ணம், ஹீ இஸ் ஹீ ஹேஸ் த காம்ப்ளெக்ஷன் ஆஃப், ஹீ இஸ் கேம்ஃபர் ஒயிட் இன் கலர், அண்ட் தட் புருஷா ஹூ இஸ் த சுப்ரீம் ரியாலிட்டி, புருஷோ வை ருத்ரஹா, மெடிடேட் ஆன் தட் தன்மே மனஹா சிவசங்கல்பமஸ்து, மெடிடேட் ஆன் தட், meditate on that supreme lord in your mind and heart. And then this comes in the shiva sankalpa sukta, shvetashvatara upanishad, vedakametam purusham mahantam aditya varnam tamasak parastatam evam viditvati mrityumetinanyah panta vidyate yanaya. Again the same thing comes, meditate on that supreme reality mahadeva, and there is no other way to attain, go beyond the modes of go beyond the repeated cycles of birth and death. Tamevam viditvati mrityumeti. There is no other way to go beyond death except nanyak panta vidyate naya, except surrendering to that personality. That is the only way. Shvetashvatara Upanishad. Shvetashvatara Maharshi says that. Third chapter, 8th verse. Kaivalya Upanishad. Kaivalya Upanishad. உமாசஹாயம் பரமேஸ்வரம் பிரபும் த்ரிலோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம் யாத்வா முனர்கச்சதி பூதயோனம் சமஸ்தசாட்சியம் தமசக் பரஸ்தாத். பை மெடிடேட்டிங் ஆன் தட் மகேஸ்வரா அலோன் ஒன் வில் கோ பியாண்ட் தமஸ். புருஷ சூக்தம் ஆல்சோ சேஸ் திஸ், ஏதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசக் பரஸ்தாத் தமேவம் வித்வான் அமிர்த இக பவதி நான்யக் பந்தா அயனாய வித்யதே. இட் கம்ஸ் அண்ட் ஈஸ்வர கீதா கூர்ம புராணா second canto, second chapter, 48th verse and 49th verse. This is Mahadeva says, because Lord Shiva gives this true knowledge which is called as Ishvara Gita, and that is what is actually given as Bhagavad Gita. Again, that is also given by Lord Shiva. So, Vedaham sarvame vedam namam janati kaschana prakur mahantam purusham mam ekam tatvadarshinaha. O Rishis and Brahma and Narayana, listen. I know everything. Sarvo vai Rudraha. There is nothing that is not known to me, O Rishis. But no one knows me. So very apt, right? Because we cannot understand Mahadeva. We do not know Mahadeva, but he knows. Because he resides in the heart of all the living entities. And Vishwadiko Rudro Maharshige. He is beyond the universe. And then he goes on to say, persons of truthful vision, call me as being one. Maam ekam. He is one without a second. Eko rudro na dvitiyaya. There is nothing that is equal to him. There is nothing that is greater than him. So people who have read the Vedas and Upanishads, people who have truthful vision, accept Mahadeva alone as the supreme reality. And tatva darshinaha. Rishis say that. And the only great purusha. Purushovai rudraha. That's what it says. So this Aditya Varnam Tamasak Parastat is present in many, many places. And that's what here Upamanyu Maharshi says. Namak somaya saumyaya saumya vaktra dharaya cha saumya rupaya mukhyaya saumya damshtra vibhushine. Saumya, he is beautiful. Saumya rupam and raudra rupam is there. Gorapyanya shivapyanya. People who have read the Vedas and Upanishads will come to the conclusion that there is a raudra rupa of Mahadeva and saumya rupa of Mahadeva. And of course, he takes those ferocious forms to punish the wicked alone, but behind that he has a beautiful divine spiritual form, Saumya. சௌமியா பக்தர தராயச்ச, யுவர் ஃபேஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். சுந்தரேஸ்வரா, சுந்தர சுந்தரபதி, சுந்தர நாத்தா, த லார்ட் ஆஃப் பியூட்டி. நமக் ஷியாமாய கௌராய அர்த்த பீதார்த்த பாண்டவே. ஹியர் ஆல்சோ ஹி டிஸ்கிரைப்ஸ் தட் அர்த்தநாரி ஸ்வரூபம். ஷியாமா, ஷியாமா மீன்ஸ் டார்க், பராசக்தி. ஸோ பராசக்தி இஸ் டு யுவர் லெஃப்ட் அண்ட் ஷீ இஸ் ஷேரிங் ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி. ஸோ யூ ஆர் ஆல்சோ தட் பிகாஸ் பராசக்தி. தட்ஸ் வை தெர் இஸ் தெர் இஸ் அ பியூட்டிஃபுல் சாங் ஆன் அருணாச்சலேஸ்வரா. இட்ஸ் இன் தமிழ். இட்ஸ் இஸ் பாதியில் தேவியும் நீதானே. தட் தேவி ஹூ இஸ் ஆக்குப்பைங் தட் ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி, யூ ஆர் ஓன்லி தட், ஓ மகாதேவா. ஸோ ஷியாமாய கௌராய, அண்ட் கௌரா மீன்ஸ் ஒயிட், ஸோ யூ ஆர் டார்க் அண்ட் ஒயிட், தட்ஸ் வாட் ஹி சேஸ். அர்த்த பீதார்த்த பாண்டவே, ஸோ ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி இஸ் எல்லோ அண்ட் ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி இஸ் அகெயின் ஒயிட். ஸோ அர்த்தநாரி ஸ்வரூபம் ஹீ பிரிங்ஸ் இன் தட். அண்ட் நர நாரி நர ஷரீராய ஸ்திரீ பும்சாய நமோஸ்துதே. ஒன் ஓ மகாதேவா, ஒன் ஹூ ஹேஸ் half of your body is male and the other half is female. Namo Vrishabha Vahaya Gajendra Gamanaya cha Durgamaya Namastubhyam Agamya Gamanaya cha. You cannot be approached by all of them. Only by bhakti you can be approached. That's what he says. And then he goes on attributing various glories for Lord Shiva. Namostu Gana Geetaya Gana Vrinda Rataya cha. All the Ganas are glorifying you always, eternally. The Shiva Ganas are always in trance, eternally thinking of Parashakti and Paramashiva. They don't do anything. Their only duty is to serve Mahadeva. That's the foremost thing that they do. மணிபூஷித மூர்தாய நமச்சந்திரார்த்த பூஷினே விசித்திர மணிமூர்தாய குசுமாஷ்டதராய ச. யூ ஹாவ் த ஹாஃப் மூன், யூ ஹாவ் த கிரசன்ட் மூன் ஆன் யுவர் ஃபோர்ஹெட், அண்ட் யூ ஆல்சோ ஹாவ் வேரியஸ் ஜெம்ஸ். யூ ஆர் டெக்கரேட்டட் வித் வேரியஸ் ஜெம்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் ஆன் யுவர் பாடி. அண்ட் நமோக்னி முகநேத்ராய அக்னி ரூபாய காந்தாய நமோஸ்து கஹனாய ச. You are the form of fire. You are the form of Agni. And then he says, and then Kantaya, Agni Rupaya Kantaya, you are beautiful. And Namostu Gahanaya cha, you are inconceivable and mysterious. That's where Vyasa says, and again in another place in Mahabharatam, whatever that is mysterious and inconceivable, Achintya, cannot be conceived very easily. And mysterious, secret of the secrets, whatever that is present in the Vedas and Upanishads, that is only Mahadeva. Another place Vyasa Maharshi says that in Mahabharata. So he is guhya means secret, never can be understood. Namo digvasase nityam adivasa suvasase namo jagan nivasaya patipatti sukaya cha. Digvasase, you have the garments, you have the directions for your garments, O Mahadeva. Dik Vasase, Dik means direction. North, East, South and West are the garments of Mahadeva. That's why Dik Vasase. Nityam Udvadda Mukute Mahakeyura Dharine Sarpa Kantopa Haraya Vichitra Bharanaya cha. Sarpa Kanta means he has the Vasuki on his neck. Mahakeyura. And he has the universe for his own body. Brahmanda vyapta deha pasita himarucha basamana bhujangaihi kante kala kaparda kalita shashikala chandako dandahastaha triksha rudrakshamala prakatita vibhava shambhava murti vedaha rudra shri rudra sukta prakatita vibhava nak prayachandu sahukyam. Lagunyasam it comes, lagunyasam it says. So sarpakanta, he has the Vasuki on his neck, and also he has the universe for his own body. The universe, entire universe and all the jivas are his body. So Shariratma Bhavam comes here, the Vishishtadvaitic meaning. And then Namastrinetra Netraya Sahasrasha Talochane. Three eyes are the sun, moon and fire. The left eye is actually the moon. Your left eye is the moon, the right eye is actually the sun, your third eye is actually the fire. Tripumsaya napumsaya namak sankhyaya yogine. So this is very interesting. So he says, you are male, female, and you are both male and female. So in Shvetashvatara Upanishad, there is a verse, Tvam stri tvam puman asi tvam kumara utava kumari tvam jirnodandena vanchasi tvam jato bhavasi vishvato mukaha. Fourth chapter, third verse. Tvam stri, you are woman. And pumanasi, puman means man, you are man. Kumara, you are bal, you are that bala shiva, you are that small baby. Va kumari. And tvam jirnodandena, you are also present in that old man. Tvam vanchasi tvam jato bhavasi vishvato mukaha. And you are present as this entire universe. Because that's why vishvato mukaha means this entire universe is actually the face of Mahadeva. Vishvato, vishvatas chakshuhu, vishvato muko, vishvato asta uta vishvatas paat. Sambahubhyanamati sampatatrair dhyava prithivijanayandeva ekas tanme manashiva sankalpamastu. This entire vishva is the eyes of Mahadeva. Chakshu, vishvato muko is the face of Mahadeva. Vishvato hasta, it has actually the entire universe is the hands of Mahadeva. Uta vishvatas paat, it is actually the legs. Taspat, paat means the legs of Mahadeva. So it notifies the his presence everywhere in this entire universe, because this universe is present as his body. And coming to the point, napumsaya, so you are both male and female, because again ardhanari, because Parvati Mata is sharing the half of the body of Lord Shiva. So there is a place very beautiful, Daksha, he actually insults Mahadeva, but that insult becomes a stuti. That insult that he does becomes a glorification. So he says, he's not abiding by the Vedas. Oh Rishis, because Daksha says this to the Rishis, oh, he's not abiding by the Vedas. Mahadeva doesn't need to abide by the Vedas. The Vedas are his breath. The four Varnas come from him at the end of the day. He is the Lord of the Vedas. Ishanak sarva vidyanam, Ishwarak sarva bhutanam, Brahma adipatir, Brahmano adipatir, Brahma shivome astu sada shivom. He is the Lord of the Vedas, Veda saram. And then he says, Daksha says, I am not sure whether he is male or female, O Rishis. He says, and that is true, because Parashakti is on the left half of Paramashiva. So that Ardhanari, so his Ardhanari Swarupam. So Parashakti is actually sharing half of the body, left in the left half of Paramashiva. Namashivayaicha Namashivaya Nagendra Kanya Vrishaketanabhyam Namo Namak Shankarah Parvatibhyam. In the Ardhanari Stotram also Parashakti is glorified and then Paramashiva is glorified. Very beautiful. So that's where he says, I'm not sure. So the insult that Daksha, actually from his standpoint he is insulting, but that becomes a stuti, that becomes a glorification of Lord Shiva. So we can take up that stuti also later. So very beautiful. So that's where he says, Upamanyu Maharshi says, Stri Pumsaya, your Puman, you are man, Stri, you are woman, and Napumsaya, you are both male and female. Namak Sankhyaya Yogine. Sankhya talks of only 25 principles, but in Shaivism we have 36 tattvas, 36 principles. Shamyora Bistra Vantaya Atharvaya Namo Namaha. You are the essence of all the Vedas, and here he says Atharva. So all the Atharvana hymns glorify Mahadeva only. So we see the Upanishads, Basma Jabala Upanishad, Brihat Jabala Upanishad, Atharva Shiras Upanishad, Atharva Shika Upanishad, Mundaka Upanishad, Mandukya Upanishad. All these Upanishads glorify Mahadeva. These Upanishads belong to Atharvana Veda. So you see, Mundaka Upanishad talks about Shirovratam. Shirovratam is aligning to Shiva Bhakti. Mandukyam Upanishad says, Shivam Advaitam. It says in the 7th verse and the 12th verse. And Basmajabala Upanishad is very relatable to Mahadeva only. Meditations of Mahadeva are available. It is a conversation between Jabala Maharshi and Mahadeva. Brihajabala Upanishad is there. And then Atharva Shiras and Atharva Shika, we have seen that multiple times. I have given 3 lectures on Atharva Shiras Upanishad, detailing it to be a glorification of Lord Shiva. One can check that in my channel. Atharva Shika says, Shiva Ekodhyayaha. According to Nagalinga Garu, Atharvashika is the last Upanishad of the last Veda, which finally says, Shiva Eko Jayaha Shivam Karaha Sarvamanyat Parityajya Samasta Atharvashikaita Madityat Vijo Garbhavasa Vimukto Vimuchyata Eta Madityat Vijo Garbhavasa Vimukto Vimuchyata. So meditate only on Lord Shiva, who can grant all the desires and who can give you moksha, who can give you emancipation, because that is the final goal of human life, right? We don't want to keep taking repeated births.
1: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 3 Dashati 10. Thank you.
2: Om Ita Bhutivo Ajaram Prahetaram Aprahitam Ajunjetaram Hetaram Rachitam Amatortantam Griya Vrathan.

தண்டினாஹ்யவதாரிதஃ சர்வமங்களமாங்கல்யம் சர்வபாபப்ரணாசனம் நிகதிஷ்யே மஹாபாஹோ ஸ்தவானாமுத்தமம் ஸ்தவம். ப்ரஹ்மணாமபி யத் ப்ரஹ்மா பராணாமபி யத் பரம் தேஜசாமபி யத் தேஜஸ் தபசாமபி யத் தபஃ சாந்தானாமபி யஃ சாந்தோ த்யுதீநாமபி யா த்யுதிஃ தாந்தானாமபி யோ தாந்தோ தீமதாமபி யா ச தீஃ தேவானாமபி யோ தேவஃ ருஷீணாமபி யஸ்த்ருஷிஃ யஜ்ஞானாமபி யோ யஜ்ஞஃ சிவானாமபி யஃ சிவஃ ருத்ராணாமபி யோ ருத்ரஃ பிரபா பிரபவதாமபி யோகினாமபி யோ யோகி காரணானாம் ச காரணம் யதோ லோகாஸ் சம்பவந்தி ந பவந்தி யத புனஃ சர்வ பூதாத்ம பூதஸ்ய ஹரஸ்யாமித தேஜஸ அஷ்டோத்தர சஹஸ்ர

0: சாதவனே கிருஷ்ணேவாஸ்தே அத்மனிஷத்ருதாவிதேஜஸ்பதே கிருஷ்ணேவாஸ்தேவேஸ்வஜ்ஞோத்ரகம்ஹதம்பவதே இதராமத்யருபாவைதிரோகிணீகே பவதி இந்தஸ்தர்கஜே அத்மனிஷத்ருதாவிதேஜஸ்பதே இந்திரேவாஸ்யாஜ்ஞோத்ரகம்ஹதம்பவதே அங்காலாபவந்தே
1: பிரஜாபதிஸ்தேஜே
2: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் டிவைன் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் ஹைலைட்ஸ் ஆஃப் உபநிஷத்ஸ். த டைட்டில் இஸ் சாந்தோக்கிய உபனிஷத், பிரசன்டட் பை சுவாமி ஜோதிர்மயானந்தா. தேங்க்யூ. ஓம் நம சிவாய்.
3: யத்தேஹ கர்மச்சிதோ லோகஹ க்ஷீயதே ஏவமாமுத்ர புண்ணியசிதோ லோகஹ க்ஷீயதே தத்யஹ ஆத்மானம் அனனுத்வித்ய ப்ரஜந்தி ஏதாஞ்ச சத்யான் காமான் தேஷாம் சர்வேஷு லோகேஷு அகாமசாரோ பவதி யதா இஹ ஆத்மானம் அனுவித்ய வ்ரஜந்தி ஏதாஞ்ச சத்யான் காமான் தேஷாம் சர்வேஷு லோகேஷு காமசாரோ பவதி. Just as subjects follow the command of their ruler, be a country or a small state, and their wishes are fulfilled by the king, in the same way, all things operate within you under the rulership of Atma, the Self. The corresponding Sanskrit I have not read. This is the giving you more insight into the idea. You are living in the Self has a city to rule over. Subtle body within you is called Puryashtaka. 8 factors: avidya, kama, karma, mind, pranas, subtle elements, gross elements. All these go into 8 categories. I'm not giving all the details. All these go along with the soul. As long as the soul is not enlightened, the soul goes blended with the subtle body and adopts 2 paths according to its level of evolution: the path of Uttarayana and path of Dakshinayana. Path that leads the soul to enlightenment and liberation. Dakshinayana, the path that leads to

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் யோகா ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சாதனா presented by Sri Ramakrishnan. Thank you. Om Namah Shivaya.
2: Shri Gurubhyo Namaha. Harihi Om. Om Sahanavatu Sahanobhunaktu Sahaviryam Karavavahi Tejasvinavati Tamastuma Vidvishavahi. Om Shanti Shanti Shantihi Tapasvadhyaya Ishvara Pranidhanani Kriya Yogaha சமாதி பாவனார்த்தஸ் க்லேஷ தனுகரணார்த்தஸ்ச அவித்யா ஸ்மிதா ராக த்வேஷா விநிவேஷாஹ பஞ்ச க்லேஷாஹ அவித்யா க்ஷேத்ரமுத்தரேஷாம் ப்ரசுப்த தனு விச்சின்ன உதாராணாம் அநித்யா சுசி துக்கநாத்மசு நித்ய சுசி சுகாத்ம க்ஷாதி ரவித்யா த்ருக் தர்ஷ்ண சக்தியோ ஏகாத்ம தேவா ஸ்மிதா சுகானுஷயி ராக துக்கானுஷயி த்வேஷஹ ஸ்வரசவாஹி விதுஷோபி ததா ரூடோ விநிவேஷஹ தே ப்ரதிபரஸ்வஹேயாஹ சூக்ஷ்மாஹ ேயமூலக்கர்மாசியோ திருஷ்டாதிருஷ்டஜன்மவேதனீய சதிமூலே தத்விபாகோ ஜாத்யாயுர்போகாஹ தே ஃபலாதப்பரிதாபஃபலாஹ புண்யா புண்யஹேதுத்வாத் பரிணாமதாவசம்ஸ்காரதுக்கைஹ குணவத்திவிரோதாச்ச துக்கமேவ சர்வம் வேகினஹ ஹேயம் துக்கமநாகதம் த்ருஷ்டதுர்ஷ்யோஹோ சம்யோகோ ஹேயஹேதுஹ பிரகாசக்ரியாஸ்திதிசீலம் பூதேந்த்ரியாத்மகம் போகாபவர்க்கார்த்தம் த்ருஷ்யம் விசேஷ அவிசேஷலிங்கமாதாலிங்கானி குணபர்வாணி திரஷ்டாதிரிமாதிருஷுத்தோபி ப்ரத்யானுபஷ்ய ததர்த்தம் ஏவ த்ருஷ்யஸ்ய ஆத்மா கிருதார்த்தம் ப்ரதி நஷ்டமப்யநஷ்டம் ததன்யஸ்யாதாரணத்வாத் ஸ்வஸ்வாமிசக்தியோ ஸ்வரூபோபலப்திஹேத்துஸ் சம்யோகஹ தஸ்ய ஹேதுரவித்யா தயோகாவோம் ததே கைவல்யம் வேகியாதிப்ளவாஹானோபாய்தாந்தபூமி பிரஜா யோகாங்கானுஷ்டானுதிஷே ஜானாதீராவியகியாதே யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாஹார தாரண தியான சமாதியோ அஷ்டௌ அங்காணி அஹிம்சா சத்யஸ்தேய ப்ரஹ்மச்சர்ய அபரிக்ரஹ ப்ரஹ்மயமாஹ ஜாதி தேச கால சமயானவச்சின்னாஹ சாரபூம மாவ்ரதம் சௌச சந்தோஷ தபஸ்வாத்யாயீஸ்வர பிரணிதானானி நியமாஹ விதர்க்க வாதனே ப்ரதிபக்ஷ பாவனம் விதர்க்கா ஹிம்சாதய கிருதகாரிதானுமோதித லோப க்ரோத மோக பூர்வகா மிருது மத்யாதி மாத்ரா துக்க அஜ்ஞான அனந்தபலாஹ இதி ப்ரதிபக்ஷ பாவனம் அஹிம்சா பிரதிஷ்டாயாம் சத்தத் சந்நிதோ வைரத்யாகஹ சத்ய பிரதிஷ்டாயாம் க்ரியாஃபலாஶ்ரயத்வம் அஸ்தேய பிரதிஷ்டாயாம் சர்வலோகாத்மோபஸ்தானம் ப்ரஹ்மச்சர்ய பிரதிஷ்டாயாம் வீர்யலாவஹ அபரிக்ரஹஸ்தைர்யே ஜன்மகதந்தா சம்போதஹ ஶௌசாத் ஸ்வாங்கசுகுப்ஸா பரைரசம்ஸர்கஹ சத்தசுத்தி சௌமனஸ்ய ஏகாக்ர்ய இந்திரியஜயாத்மதர்ஷ்ணயோக்யத்வானி ச சந்தோஷாதனுத்தமசுகலாவஹ காயேந்திரியசித்தி அசுத்திக்ஷயாத் தபஸஹ ஸ்வாத்யாயதிஷ்டதேவதாசம்ப்ரயோகஹ சமாதிசித்திர் ஈஸ்வர பிரணிதானாத் ஸ்திர சுகம் ஆசனம் பிரயத்ன சைத்தல்யானந்த சமாபத்திப்யாம் ததோ த்வந்த்வானபிகாதஹ தஸ்மின் சதி ஸ்வாச பிரஸ்வாசயோர் கதி விச்சேத பிராணாயாமஹ பாஹ்யாபியந்தர ஸ்தம்ப விருத்தி தேச கால சங்கியா பரிதிருஷ்டோ தீர்க சூக்ஷ்மஹ சோ யூ ஆர் டிஸ்கசிங் திஸ் சூத்ர பாஹ்ய ஆபியந்தர ஸ்தம்ப விருத்தி தேச கால சங்கியாபிஹி பரிதிஷ்டோ தீர்க சூக்ஷ்ம வி ஆர் டாக்கிங் அபவுட் தி ரேச்சக அண்ட் பூரக த்ரூ தி ரேச்சக அண்ட் பூரக தி அந்த கும்பக அண்ட் பஹி கும்பக விச் இஸ் பிராக்டிஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் தட் கைண்ட் ஆஃப் பிராணாயாம இஸ் வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட் ஹியர் தி பிராணாயாம விச் ஹேப்பன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி பிகாஸ் ஆஃப் தி பிராக்டிஸ் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் பிராக்டிஸ்ட் பிராணாயாம விச் இஸ் தி கும்பக which is natural, that will be explained in the next sutra. Chatursaha, that is the fourth stage. So that will be explained in the next sutra. The inhaling, holding, exhaling, holding is what we are talking about here through practice. And that also is of three types. Desha, Kala, Sanchyabhi. controlling it in a state, in a place, controlling it in a, for a period of time, controlling it for a period of count. And that also paridrishto dirgha sukshma. If you practice that, then it becomes, the pranayama becomes very dirgha and it becomes subtle, sukshma also. Now, there also, mandya, manda, madhya, adhimatra, tvata, topi, vishesha, there also there is a difference, manda, madhyama and adhimatra. What is manda, what is madhya and what is madhyama and what is adhimatra? Manda, if you do up till 12, if you are able to do up till 12 counts, sankhya, then that is manda. If you are able to continue to hold the prana, breath for 24 counts, that is madhyama. If you are able to hold on to prana for 36 counts, that is uttama. So, there also it differs. The pranayama, there also in the desha, kala, sankhya, there also there is a difference of class. Manda, madhyama and uttama. Till 12 it is manda only. 12 or till 12, it is manda. Yatra prashvasa purvako. In fact, only from 12 they start as manda because the previous situation they are practicing pranayama, they have not entered into pranayama. So that is only after 12. Manda you can accept only after 12. Yatra prashvasa purvakaha purvako gatya bhavaha sa bahyaha. Yatra prashvasa purvako gatya bhavaha sa abhyantraha tritiyaha. Stambha vrittir yatra ubhaya bhavaha sakat prayatana bhavati. So wherever when you are inhaling, you prevent, when you are doing the puraka, when you prevent, puraka means filling up, inhaling. So if you are doing that, then doing that stambha, doing that gatya bhava, movement of prana, then that is called internal kumbhaka. It's a state holding on to the kumbhaka. Antra kumbhaka. Now, when you bahya yatra shvasa purvakaha gatya bhavaha, so if you are able to exhale and hold on to that prana there without inhaling or without exhaling, then that is called bahir kumbhaka. Bahya kumbhaka abhyantra. Abhyantra is explained in different way. Tritiya, the third state is stambhavrittir yatra ubhaya bhava, without any effort, without internal intake of pranayama or external exhaling of pranayama, inhaling or exhaling, the pranayama, the kumbhaka which happens without any effort. That is the third. Bhavati yatha tapte nyastam upale jalam sarvataha sankocham apadyate tatha dvayoryopate bhavati abhavaha. But how can we both inhaling and exhaling become non-existent? How can they become non-existent? See, either you have to inhale or you have to exhale. Both cannot stop at the same time. If you say, then he is giving an example. Like there is this tava, there is this plate, iron plate which is hot. On that iron plate, you are putting a drop of water. What will happen to that water? It will start getting evaporated. Because of heat, it will get evaporated. Now, this water will start to shrink from all the sides in the same way. No, from the left side I will reduce, not from the right side. Or from the right side only I will reduce, not from the left side. It doesn't see the sides. It will shrink from all the sides and it will just evaporate. In the same way, the inhaling and exhaling, the shvasa and prashvasa, they both will simultaneously be removed, destroyed. Because prana is vritti. Vritti is death for yogi. Therefore, dvayo yugapat bhavatya bhavaha, both of them becomes non-existent. Tatrayo api ete deshena paridrishtaha. They are of three types. Deshena paridrishtaha, because of type that which is related to the desha. Desha means yanasya visheso desha, visheyo deshaha. This is what is this object's space. This is what I am going to allocate to this object like that. Kalena paridrishtaha. Kalena paridrishtaha means kshananam yatta avadharane avadhanena avachinna ityartha. So I will meditate, I will fix my mind on this पीरियड टिल दिस पीरियड संख्या भी परिदृष्ट एतावद्भिः श्वास प्रश्वास प्रथम उद्घात तद बत निर्गृहीत निगृहीतस्य तावद्भिः द्वितीय उद्घात एवं तृतीय एवं मृदु एवं मध्य एवं तीव्र इति संख्या प्रदिष्ट सो वेन आई डू दि श्वास एंड प्रश्वास आई विल काउंट टिल दिस नंबर सो देयर आल्सो अगेन मृदु मध्य एंड तीव्र आई विल काउंट टिल दिस नंबर I will count till this number, I will count till this number, like that you increase the number of breaths, the movement of breaths which you can hold. So then that is called sankhya, sankhya paridrishta, count controlled by the number. So because of that, sakalu evam abhyasto dirgha sukshma, if you practice it in this way, then that pranayama will become dirgha. Dirgha means it will become elongated. You will be able to hold on to the prana for a longer period of time. You will be able to inhale for a longer period of time. You will be able to exhale for a longer period of time without any trouble. Because the pranayama will become sukshma. Sukshma means there is no effort in it. You have attained the control of pranayama. See, if you say, I can exhale, if one can say, I can exhale for 13 counts, 25 counts or 50 counts, I'll exhale. There is no big problem. You can count till 100 also to exhale. But the problem is, once you start going beyond the limit, your body will start shivering. When you do this pranayama, when you leave this prana or inhale this prana, after a point the bodies will start shivering. Pranayama should be done without any movement in the body.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shrikanda Bhashyam presented by K.S. Mageshwaran Nambudiri.
3: Namoham Padarthaya Lokanam Siddhihi Bhavet Sachidananda Rupaya Shivaya Paramatmane
4: Swatantra Samipe Upashivatma
5: Anya Preshyata Karpanya Rahitatvena Vavashikrita Sveta Sakala Vastutvam स्वातन्त्र्यम्
4: ततः पूर्वं किमुक्तम्
5: अनादिबोधत्वं
4: निरूपितं स्वतःसिद्धं निरतिशय ज्ञानवत्त्वम् अनादिबोधत्वम् इति उक्तं स्वरूपानन्दानुभव साधनम् अन्तःकरणम्। अत्र किञ्चित् पाठभेदः दृश्यते। साधनं बाह्यकरणनिरपेक्षम् अन्तःकरणम् अस्तु, ज्ञानं तदनादिसिद्धमेव, अतः अनादिबोधं ब्रह्म संसारनिवर्तकस्य ज्ञानस्य अनादिसिद्धत्वात् नित्य निवृत्त संसार दोषम शांति समृद्धम अमृतम इति श्रूयते, तस्य व्याख्यानं जातम्। इदानीं स्वातंत्र्यम्, अन्य प्रेष्यता कार्पण्य रहितत्वेन स्ववशीकृत इतर श्वेतर सकल वस्तुत्व अर्थं प्रियदालिया
5: अन्य प्रेष्यता कार्पण्य रहितत्वेन
4: कार्पण्यम् तत् कारणं स्वातंत्र्य कारणमुक्तं। स्वातंत्र्यस्य लक्षणं तु इदमेव, स्ववशीकृत श्वेतर सकल वस्तुत्वं। ಸ್ವವಶೀಕೃತ ಶ್ವೇತರ ಸಕಲ ವಸ್ತುತ್ವ, ಎಲ್ಲಾ ವಸ್ತುಗಳೂ ತನಕ್ಕೆ ಅಧೀನಮಾ ವಶೀಕೃತಮಾ ತನಕ ಅಧೀನಮಾ ಅರ್ಥ ಪರಮಂ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಸ್ವ ಇತರ ಸಕಲ ವಸ್ತು ಸ್ವೇನ ವಶೀಕೃತ ಶ್ವೇತರ ಸಕಲ ವಸ್ತು ಏನ ಸಹ ಸ್ವವಶೀಕೃತ ಸಕಲ ವಸ್ತು ಶ್ವೇತರ ಸಕಲ ವಸ್ತು ತಸ್ಯ ಭಾವ ಸ್ವವಶೀಕೃತ ಶ್ವೇತರ ಸಕಲ ವಸ್ತುತ್ವ ವಿಗ್ರಹಗಳನ್ನ ಗೌರವಿಸುವ ಅವತಾ ಸಂಸ್ಕೃತ ವರು ಅನ್ಯ ಪ್ರೇಷ್ಯತಾ ಕಾರ್ಪಣ್ಯ ರಹಿತತ್ವೇನ ಅದು ಹೇತು ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಹೇತು ಅನ್ಯ ನಿಯಮ್ಯತ ಪ್ರೇಷ್ಯತ ಪ್ರೇಷ್ಯತ ಇನ್ನೊರ್ಥ ಅನ್ಯನ ನಿಯಮ್ಯತೆ ಅರ್ಥ ಅನ್ಯನ ನಿಯಮ್ಯ ಇಲ್ಲ ಅನ್ಯನ ನಿಯಮ್ಯಮಾಲ್ ನಮಕ್ ಅನ್ಯಾಧೀನತ ಭವತಿ ಕಾರ್ಪಣ್ಯಂ ನ ದೈನ್ಯಂ ದೈನ್ಯಂ ತ್ರಿಯದ ಕೃಪಣಸ್ಯ ಭಾವ ಕೃಪಣ ಇತ್ಯುಕ್ತೆ ಕೃಪಣ ಇತಿ ಬಹುಶಃ ಅರ್ಥೇಷು ಪ್ರಯುಜ್ಯತೆ ಸಾಧಾರಣ ಕೃಪಣ ಇತಿ ಕಿಂ ತುಚ್ಛಃ ಇತಿ ವಾ ತದಪಿ ಅಸ್ತಿ ತಸ್ಮಿನ್ನಪಿ ಅಪಿ ಅಸ್ತಿ ನಾಮಾತಿ ಕೃಪಣಸ್ಯ ಇತಿ ಅತ್ಯಂತಂ ಕಿಂ ಸ್ವಲ್ಪೇಷು ವಿಶೇಷು ಕಿಂ ಪಂಚಯತಿ ಇತ್ಯಾದಿ ಭವತಿ ಖಲು ತದಾ ತಸ್ಮಿನ್ ಅರ್ಥೇಪಿ ಪ್ರಯುಜ್ಯತೆ ತತ್ಸರ್ವಂ ವಿನಾಪಿ ಯಃ ಅನ್ಯಸ್ಮೈ ಧನಂ ನೈವ ದದಾತಿ ಸಹ ಕೃಪಣ ಇತ್ಯಪಿ ಉಚ್ಯತೆ ಮೈಸರ್ ಇಂಗ್ಲಿಷ್ ವರು ಇಲ್ಲಯಾ தமிழ்ல என்ன வார்த்தை இருக்கு கஞ்சன் சொல்லுவாரு செல்ஃபிஷ் செல்ஃபிஷா
5: இருக்கிறதுனால
4: அர்த்தே கிருபணா இத்தி பொதுவா ஒரு தீனனா இருக்கிறவனே கிருபணன் சொல்றதுண்டு ஐயோ பாவம் இல்லையா அப்படி இருந்தா கிருபணம் அந்ய பிரேஷ்யதா கார்பண்ய ரஹிதத்வேனா இப்ப அந்ய பிரேஷ்யதா இருந்தா தான் கிருபணனா இருக்கும் கார்பண்யம் கிருபணசிய பாவ கார்பண்யம் அது இல்லாம இருக்கிறதுனால பரமாத்மனா ಸ್ವವಶೀಕೃತ ಶ್ವೇತರ ಸಕಲ ವಸ್ತುತ್ವ ಭವತಿ ತದೇವ ಸ್ವಾತಂತ್ರ್ಯಂ
5: ಶ್ವೇತರ ಸಕಲ ವಸ್ತು ವಸ್ತುತ್ವ ಸಸೀವ ಸ್ವೇನ ವಶೀಕರಣಂ
4: ಸ್ವೇನ ವಶೀಕೃತಂ ಶ್ವೇತರ ಸಕಲ ವಸ್ತು ಯಸ್ಯ ಸ್ವಸ್ಯ ಕಿಮರ್ಥಂ ವಶೀಕರಣಂ ಕರ್ತವ್ಯಂ ಸ್ವಂ ಸ್ವ
5: ತರ್ಹಿ ಶ್ವೇತರ ಇತಿ ಕಿಮರ್ಥಂ ಸ್ವವಶೀಕೃತ ಸಕಲ ವಸ್ತು
4: ಪರ್ಯಾಪ್ತಂ ವಶೀಕೃತ ಸಕಲ ವಸ್ತುತ್ವ ಇತ್ಯೇವ ಪರ್ಯಾಪ್ತಂ ಚಿಂತಾ ನಾಸ್ತಿ ಸ್ವರೂಪಕೀರ್ತನ ತಾವದೇ ನಾಸ್ತಿ ಸ್ವ ಸ್ವ ಇತರದೇವ ಸ್ವೇನ ವಶೀಕರ್ತು ಶಕ್ಯತೆ ಸ್ವಂ ಸ್ವೇನ ವಶೀಕರ್ತು ನ ಶಕ್ಯತೆ ತದಪಿ ಸ್ವಂ ನಾಸ್ತಿ ಖಲು ಇಂದ್ರಿಯಂ ಸ್ವಭಿನ್ನಂ ಖಲು ಯಃ ವಶೀಕರೋತಿ ತದಪೇಕ್ಷ ಭಿನ್ನಮೇವ ಅನ್ಯಥಾ ಕರ್ತೃಕರ್ಮ ವಿರೋಧೋ ಭವತಿ ತದು ಲೋಕೇ ಕದಾಚಿತ್ ಔಪಚಾರಿಕ ಪ್ರಯೋಗಾ ಭವಂತಿ ನಾನು ಎನ್ನೇ ನಿಗ್ರಹಂ ಪಣ್ಣಿ ವಚ್ಚಿರ್ಕೆ ಅಪಡಿ ಎಲ್ಲ ಸುಲುವಾಂಗ ತತ್ ಔಪಚಾರಿಕ ಪ್ರಯೋಗಾ ತಾವದೇವ
5: ಭೂಧಾತವ ಅರ್ಥ ಸ್ವಯಮೇವ ಸಂಧರತಿ ஆத்மானம் ஆத்மம்
4: கிஞ்சித் ஔபாதிக பேதம் ஸ்வீகரித்து உச்சதே ஆத்மனைவ ஆத்மன ஆத்மானம் ஆத்மைவ ஹி ஆத்ம அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் ஔபச்சாரிக பிரயோகமா எடுத்துக்கணும் ஔபாதிக பேதம் ஸ்வீகரித்தா அவசியம் அபேட்சதே ஆத்மானம் பசியாமி இது தர்ப்பணத்துல அகம் ஆத்மானம் பசியாமி சொல்றது இல்லையா என்ன அர்த்தம் பசியாமின்னு சொன்னா அகம் தரிசன கர்த்தா அகம் ஆத்மா தரிசன கர்ம தூ சரீரம் ஏதோ ஒரு பேதம் இருக்கு இல்லாம முடியாது கடவுள் அஜௌ ஜீவஸ்து பரமாத்மனஹ சிருஷ்டிர்னாதி ஜீவஸ்து சிருஷ்டச்சேத் சாதித்வம் ஆகதம் கலு தன்னேஷ்யதி பூர்வமே உக்தம் ஜீவஸ்ய அநாதித்வம் வர்த்தவ்யம் ஈஸ்வரஸ்யாபி ஞ அஜ்ஞௌ ஞஸ்ச அஜ்ஞஸ்ச ஞஃ சர்வஜ்ஞஹ இது உச்சதே கலு அது சர்வ விட்டா கூட ஞ என்ன வித்தியாசம் சொன்னால் படுத்து தூங்குற இடம் அது போக்யமா இருக்கும் பரிபாஷையாத்துக்கும் துக்க சாட்சா்காரத்துக்கும் போகம்னு பேர் வச்சிருக்கு சாஸ்திரத்துல அது பாரிபாஷிகம் வஸ்துகத்தியா சப்தசிய வாச்சியார்த்தா சக நாஸ்தி போகோ நாம சுக சாட்சா்காரே போக சப்தசிய சக்தி அன்யா சாஸ்திரே பரிபாஷையா அந்யா பிரயோகா கிரியதே அது விவரிக்கணும் தீபிகையில் இருக்கு இல்லையா தீபிகையில் இருக்க சுகாத்தி உபலப்தி சாதனம் இந்த அங்க இல்ல இங்க வருது சரீர லட்சணம் உத்தம் ஆத்மன போகாயதனம் சரீரம் எதவச்சேன ஆத்மனி போகோ ஜாயதே தத் போகாயதனம் அனந்தரம் இயம் பங்கி சுக துக்க அந்ய போகோ நாம சுக துக்க அந்யதர சாட்சா தத்ர ததா விவக்ஷா வர்த்ததே தாவது சுகத்தை அனுபவிக்கிறதுக்கும் போகம்னு பேரு துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கும் போகம்னு பேரு சரீரஸ்ய லட்சண கதன காலே ததா விவக்ஷா வருது அந்த போக சப்தத்தினுடைய வாச்சியார்த்தம் நினைக்காத போக சப்தத்தினுடைய லோகத்துல துக்கம் அனுபவிக்கிறவனே போகின்னு சொல்ல மாட்டான் சுகமா இருக்கிறவன் தான் போகின்னு சொல்லுவா இல்லையா அஸ்து போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்துவா
5: வித்யா வித்யே ஈஷதே யஸ்து சோன்யஹ
4: இதம் ஏகத கிஞ்சித் கிஞ்சித் வாக்கியம் உதாஹிருதம் பூர்ணம் வாக்கியம் அத்த நாஸ்தி இது இதம் ஸ்வேதாசதர வாக்கியம் இதம் ஸ்ருதி ஸ்வேதாசதர உபனிஷத் வாக்கியம் போக்தா போஜ்யம் பிரேரிதாரஞ்ச மத்துவா சர்வம் புரோக்தம் த்ரிவிதம் பிரம்மமேதத இத்யஸ்தி சர்வம் பிரம்ம இது வர்த்ததே பரந்து கிம் தத்ர விபாக கிருதா போக்தா போக்யஹ பிரேரிதார பிரேரிதா பிரேரிதார இல்ல பிரேரிதா போக்தா இருக்கு போக்யம் இருக்கு தத்ர பிரேரக கஷன வர்த்ததே தத்ர பிரேரக பரமாத்மா இது பிரேரக இத்தியஸ்ய கோர்த்தா தத்ர பிரவர்த்தக தஸ்ய தஸ்ய பலானுசாரேண கர்மானுசாரேண தத் தஸ்மின் தஸ்மின் விஷயே தம் பிரவர்த்தயதி பரமாத்மா இது பிரசித்தம் தத்ர அஸ்யாம் ஸ்ருதௌ உக்தம் போக்தா போக்தா அனுபவிக்க கூடியவன் அந்த ஜீவன் போக்ய விஷய இந்த தர்க்க சங்கிரகத்திலையும் புனஸ்திரிவிதான்னு பிரிக்கிறது இல்லையா சரீரம் இந்திரியம் விஷயான்னு அது எப்படி அந்த பிரிவு வருதுன்னா போக்தா தத்ர ந ஸ்தாபிதா போக்தா து ஆத்மா ஆத்மான் ஆத்மானம் விஹாய அந்யஸ்ய கலு விபாக கிரியதே அது பிருத்திவியா இருக்கட்டும் ஜலமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் வெளியில் இருக்கிற பதார்த்தம் தானே, ஆத்மா இல்ல. அது மூணு விதமா பிரிச்சிருக்கு, பிரிச்சு வச்சிருக்கு. போக்கிய ரூபமா இருக்கு, போக சாதனமா இருக்கு, இந்திரியம், இந்திரியம் கரணம், சரீரம், அது போகாயதனம், போக்யம், போக்யம் போகாயதனம் போக கரணம், விஷய விஷய போக்ய, இந்திரியம் போக கரணம், சரீரம் போகாயதனம், யதவச்சேதன போகோஜாயதே, அப்படி அது பிரிச்சிருக்கு. சரீரம் இந்திரியம் விஷயா, அது எதுவா இருந்தாலும், இந்த பிருத்திவியாகட்டும் ஜலமாகட்டும் எதுவா எந்த பதார்த்தமா இருந்தாலும், வெளி பதார்த்தங்கள் மூணு ரூபத்தில் நிக்கிறது. இந்திரிய ரூபமாகவும் நிக்கிறது, அது போக்கிய ரூபமாகவும் நிக்கிறது, என்னன்னா போகாயதன ரூபமாகவும். நமக்கு மூணு விதமா நமக்கு உபயோகப்படுறது அர்த்தம். இந்த போக்தாவுக்கு பிருத்திவி என்ற பூதம், இந்த போக்தாவுக்கு ஜீவனுக்கு மூணு விதமா உபயோகப்படுறதுன்னு அர்த்தம். இந்த கன்செப்ட்ல அது மூணா பிரிச்சிருக்கு, போக்தா, போக்யம், பிரேரிதா, பிரேரிதா பரமாத்மா இது அஸ்தி.
5: வித்யா வித்யே ஈஷதே யஸ்து சோன்யஹ,
4: வித்யா வித்யே ஈஷதே யஸ்து சோன்யஹ, யஹ வித்யா வித்யே ஈஷதே, அந்த ஜீவனுக்கு வரக்கூடிய ஞானத்தையும் அவித்யையையும், வித்யையையும் அவித்யையையும் கண்ட்ரோல் பண்றவா ஈஷதே நியாமக, யஸ்து சோன்யஹ சஹ அஸ்மாத் அன்யஹ, அன்யஹ கஷ்டன வர்த்ததே. இதெல்லாம் எதுக்கு சொல்றது? சுவாதந்திரியம், சுவாதந்திரியம் பிரதர்சயிதும் வாக்கியானி உதாகிரியதே பரமாத்மனா, சுவாதந்திரியம் அஸ்தி இது தரிசயிதும் வாக்கியானி உச்சந்தே. பிரேரிதா இத்தத்ர சுதந்திரத்வம் தஸ்ய உக்தம், சர்வஸ்ய அஸ்தி பிரவர்த்தக சஹ தரிஹி அன்யேன அப்ரவர்த்தியஹ போதி ப்ரேஷ்யஹ ந போதி ப்ரேஷகஹ வர்ததே, சர்வம் சர்வம் அன்யம் ப்ரேஷயதி நியோஜயதி தத்தத் சுகதுக்க போகே வா தனுசாரேண பிரவர்த்தனே வா அன்யம் நியோஜயதி, சர்வம் அன்யம் நியோஜயதி இத்தியுக்தே அயம் அன்யேன ந நியுக்தஹ இது லப்யதே, அவரே நியமனம் பண்ணக்கூடிய இன்னொரு சக்தி கிடையாது. தர்ஹி அனேன தத்ராபி அன்ய பிரேஷ்யத்வம் நாஸ்தி இது லப்யதே, தத்ர்த்தம் தாதுஷ வாக்கியானி உதாஹரதானி தாவதேவ அக்ரே.
5: இத்யாதிஷு ப்ரஹ்மணஹ ஜடா ஜட ஜடா ஜட ப்ரபஞ்ச பிரேரகத்வேன ஸ்வதந்த்ரத்வம் சித்தம்.
4: ஸ்பஷ்டம்,
5: ஜடானாம்
4: ஜடானாம் அஜடானாம் அஜடாஹ ஜீவாஹ
5: ஜீவானாம் பிரேரகத்வம் சித்தம். ப்ரபஞ்ச சர்வ விஷய ஸ்வாதந்திரியேன ப்ரஹ்மணஹ சர்வகர்த்ருத்வ சித்திஹி.
4: ஸ்பஷ்டம், சர்வ விஷயகம் ஸ்வாதந்திரியம் அஸ்தி இத்யுக்தே சர்வத்ர கர்த்ருத்வம் அஸ்தி இத்யர்த்தஹ.
5: ஸ்வாபாவிக
4: சாதாரண கர்த்தா ஈஸ்வரஹ சொல்றது இல்லையா, சர்வத்ர சாதாரண கர்த்ருத்வம் வர்த்ததே, அசாதாரண கர்த்தாரஹ அன்யே பவந்தி அயம் தூ சாதாரண கர்த்தா. இந்த சாதாரண கர்த்தத்வம் இத்யுக்தே பாலானாம் ஏவம் பிரமோ பவதி, தர்க்க சங்கிரகம் படிக்கும் பொழுது சாதாரண காரணம் ஒரு ஒரு அது ஒரு செகண்ட் கிளாஸ் காரணம் மாதிரி, அப்படி இல்ல அது மகாத்மியம் ஜாஸ்தி
5: தானே.
4: சுவாபாவிகம் அலுப்தசக்தித்வம், நமக்கு அப்பப்ப சக்தி போயிடுறது, திருப்பி ஆர்ஜனம் பண்ணணும் இல்லையா. சரீரே சக்தி கதாச்சித் ரோகாதினா நஷ்யதி புனஹ அநேதவ்யம் அன்ய அநேக ஸ்பஷ்டம். தரிஹி அஸ்ய யஸ்ய து ததா ந பவதி தஸ்ய ஸ்வாபாவிகி சக்தி, ஸ்வாபாவிக சக்தித்வம் அலுப்த சக்தித்வம் சர்வதா பவதி, தஸ்ய லோபோ நாஸ்தி ததா ஹி
5: ஸ்ரவணம்.
4: அதுக்கு இது பிரமாணம் காமிக்கணும் இல்லையா, ஸ்ருதி சொல்றாரு.
5: பராஸ்ய சக்திர் விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகி ஞான பலக்ரியா ச.
4: பராஸ்ய சக்திர் விவிதைவ ஸ்ரூயதே அஸ்ய பரமாத்மனஹ சக்தி பரா உத்கிருஷ்டா விவிதா விவிதா ஏவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகி, இன்னொரு காரணத்தினால வந்தது கிடையாது, வந்ததா இருந்தா போவோம், ஸ்வதஹேவ அஸ்தி. இந்த ஆதே சக்தி தெரியுமா, ஆதே சக்தி அது தீபிகையில் இருக்கு, ஆதே சக்தி ந பதார்த்தாந்தரம் இது தத்ர விசாரம் கரோதி. ஆதேய சக்தி ஸ்வாபாவிக சக்தி ஆதேய சக்தின்னு ரெண்ட சக்தியை பிரிக்கிறார். இப்ப பொதுவா இவ தார்க்கிகால் சக்தியை ஒத்துக்கிறது இல்லை இல்லையா, சக்தி இருந்த பதார்த்தாந்தரம் நியாயபோதனையிலே ஆரம்பத்திலேயே வருது. சக்தி நாங்கீக்கிரியதே மீமாம்சகாக அங்கீகுவந்தி ஏதே ந அங்கீகுவந்தி தசிய கண்டனம் குவந்தி தத்ர துவேதா தத்ர ஸ்வாபாவிக சக்தேரேவ தத் வன்னௌ தாஹானுகூலாய சக்தி சா ஸ்வாபாவிக சக்தி. ரெண்டு விதமா சக்தியை ஒத்துட்டு இருக்கார் மீமாம்சகர், ஒன்னு வந்து சுவாபாவிக சக்தி இன்னொன்னு ஆதேய சக்தி. சகஜ சக்தி ஆதேய சக்தி இது நாமகரணம் குவந்தி சக்தி த்வேதா சகஜ சக்தி ஆதேய சக்தி இது இது இதன் ரெண்டும் ஜன்யந்தான் பரந்து கிம் பவதி வன்னௌ யா சக்தி சா சகஜ சக்தி வன்னியோடு சேர்ந்தே வரக்கூடிய சக்தி இல்லையா வேற ஏதோ ஒரு காரணத்தினால திருப்பி கொண்டு வந்து சேர்த்தது இல்ல வன்னௌ யா சக்தி சுபாவதாக வருத்தது அதாக சா சகஜ சக்தி உச்சது ஆதேய சக்தியினால் காரணேன புத்திபூர்வகம் உற்பாதிதா சக்தி இத்தியாதிகம் பவதி தத்ர சாமர்த்தியம் உற்பாத்தியதே உற்பாத்தியமானம் சாமர்த்தியம் ஆதேய சக்தி ஆதீயமான சக்தி ஆதீயதே இத்துக்தே கொண்டு வர்றதுன்னு அர்த்தம் தது அதிருஷ்டம் அப்படி ஆதேய சக்தி இத்தனை மீமாம்சகை வியவஹ்ரியதே வ்ரீஹ்யாது ப்ரோக்ஷணேன அதிருஷ்டம் ஜாயதே வ்ரீஹ்யாது ப்ரோக்ஷணேன அதிருஷ்டம் ஜாயதே இயம் இதம் அதிருஷ்டம் பூர்வம் நாஸ்தி நாசீத் தரிஹி ப்ரோக்ஷணேன உற்பன்னம் அதிருஷ்டம் தது ஆதேய அது ஒரு சக்தி அதுக்கு ஒரு ஒரு சாமர்த்தியம் கிடைக்கிறது அந்த ப்ரோக்ஷணேன ஜாயமானம் அதிருஷ்டம் வர்த்ததே செய்தே தசிய அக்ரே உபயோக அந்நதா தசிய இப்ப இந்த சம்ஸ்காரங்கள்னு சொல்றது இல்லையா எத்தனையோ சம்ஸ்காரங்கள் பகுவிதா சம்ஸ்கார அக்ரியந்தே பிரதமதா எந்த கர்மா பண்றதா இருந்தாலும் அந்தந்த திரவியங்களுக்கு சம்ஸ்காரங்கள் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் தேன கஷ்டன சக்தி விசேஷா தத்திர உற்பத்தி அதிருஷ்ட ரூபா இதம் சர்வம் ஆதேய சக்தி இது மீமாம்சகேன உச்சது தது ரெண்டு விதமான சக்தி துவயமபி உற்பத்தியமானமேவ சகஜ சக்தியா இருக்கட்டும் ஆதேய சக்தியா இருக்கட்டும் தது இதானி வன்னௌ சகஜ சக்தி இத்துச்சதே பரந்து ததபி உற்பத்தியதே கலு இதா வன்னிர் உற்பத்தியதே வன்னேரேவ உற்பத்திரஸ்தி அஸ்மாகம் இதானிம் அஸ்மாகமபி ஆத்மனி அநேகே சம்ஸ்காராக கிரியந்தே தேன சக்தயஹ உற்பத்தி சா சர்வாபி ஆதேய சக்தி கர்மானுஷ்டானேன ஆத்மனி அதிருஷ்டம் ஜாயதே இத்துக்கு ஆதேய சக்தி சா அந்த அதிருஷ்டத்துக்கு ஆதேய சக்தி மீமாம்சகால் பேர் வச்சிருக்கா ஷோடச சம்ஸ்காராக கிரியந்தே தேன ஆத்மா சம்ஸ்கிரியதே இது இது எப்படி வந்ததுன்னா ஆதேய சக்தி அது வந்த வந்திருக்கக்கூடிய சக்தி திருப்பி போயிடும் இதன் சிரமம் ஏன் பிரசங்காது உத்தம் தாவதே வயம் அநேக விஷயாக அவகந்தவியா இது கிருத்வா அத்திர அபேக்ஷா நாஸ்தி அஸ்ய பரமாத்மனஹா யா சக்தி ஆதேய சக்தி நாஸ்தி ஸ்வாபாவிகி சக்தி
5: ஞான பல கிரியா
4: அத்திர ஸ்வாபாவிகி சக்தி இது வக்தும் சக்கியதே தோஷம் நாஸ்தி பரந்து ஸ்வாபாவிகி சக்தி அப்படி ஜன்யா பவதி வன்னேஹ குத வன்னிரேவ ஸ்வாபாவிகி நாஸ்தி கலு வன்னேர் ஜன்யத்வா வன்னேர் சக்தி அப்படி ஜன்யா பவதி எதுபி சா ஸ்வாபாவிகி பரந்து ஜன்யா பவதி குத வன்னேஹ ஜன்யத்வா அத்திர தான் பரமாத்மனஹா சக்தி ஸ்வாபாவிகி பரந்து ந ஜன்யா குத பரமாத்மனஹா அஜன்யத்வா அஜா பரமாத்மனஹா அஜத்வா தத் சக்தி அப்படி அஜா அக்ரே
5: கதாச்சிதபி ந நிர்விஷய

0: तत्कथं भोः प्रपञ्चः शक्तेः कार्यं खलु, अतः तर्हि प्रपञ्च अनुकूलशक्तिः इति लेखनीयमासीत् इति अस्माकं शङ्का भवति. सत्यं, परन्तु एवमपि लिखितुं शक्यते. परिणाम परिणामिनोः अभेदम् आलोच्य तथा लिखितम् इति मन्तव्यम्.
1: ब्रह्मणः या शक्तिः तस्याः
0: परिणामः सर्वोऽपि प्रपञ्चः इति अस्ति.
2: सा शक्तिः चिदेव शक्तिः चित्
0: शक्तिः चिद्रूपा इत्यपि अस्ति.
2: परन्तु
0: तत्र अचिदात्मकत्वम् आदाय परिणामः वक्तव्यः. तद्विषये किञ्चित् शास्त्रविचारः अग्रे भविष्यति. कथं परिणामः इत्यादिकं न उपपादितम् एतावता, तत् पश्यामः अग्रे आगमिष्यति.
2: அப்பரிச்சின்ன சக்தி விசிஷ்டத்துவம் அனந்த சக்தி,
0: அது ரெண்டும் ரெண்டும் சேர்த்து சொல்லணும் போல இருக்கு. இந்த அச்சிதம்சோபி கஷ்டன் அபேட்சதே தத்ர
2: மாயா
0: பரிணாமார்த்தம் மாயாயா அத்வைத ரீத்யா து அஸ்மாகம் ஜடரூபாய மாயாயாஹ சர்வதா சைதன்யம் நேஷ்யதே. மாயாயாஹ ஜடசக்திரேவ ச பரமாத்மனஹ சக்தி இத்யுச்சதே, பரந்து ஜடாத்மிகா ஏவ ஆகரேஷு சர்வம் எல்லாமே தெரியுது. அது நம்மளே அது அந்தந்த தரிசனத்துக்கு எது சரியா இருக்குமோ அப்படி அது செட்டிங் பண்ணணும். அது இந்த லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பாரு, சிச்சக்தி சேதனா ரூபா ஜடசக்தி ஜடாத்மிகா, ரெண்டுமே சேர்த்து போட்டுருக்க. சிச்சக்தின்னு இருக்கு, ஜடசக்தின்னு இருக்கு. என்ன பண்றது, சிச்சக்தி சேதனா ரூபா ஜடசக்தி ஜடாத்மிகா திரட்டம் எப்பசியாம.
2: அப்படி சின்ன சக்தி விசிஷ்டத்துவம் அனந்த சக்தித்துவம்
0: அத இப்ப ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இந்த சக்தியே ஒரு ஸ்திரீ ரூபமாக வர்ணனம் பண்ணி உபாசனைக்காக அப்படி பண்றது அது இருக்கட்டும், ஒரு தேவியாக வர்ணனம் பண்றது அதுன, வேற என்ன இதெல்லாம், அவ்வளவுதான். இந்த ஒரு சக்தியே ஒரு ஸ்திரீ ரூபேன பிரகல்பிய ஆராதனார்த்தம் வர்ணியதே ஸ்தோத்ரேஷு, அதான் விவிதம் வர்ணனம் பவதி. அகே அகே பட்டாம அது சமாபனியம். இது அபரிச்சின்ன சக்தி விசிஷ்டத்துவம், அபரிச்சின்னா இயம் சக்தி, அதுக்கு பரிச்சேதம் கிடையாது. பரிச்சேதம்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்றது ஒண்ணுமே கிடையாது, இதனாலயும் பரிச்சின்னம் இல்ல. அபரிச்சின்ன சக்தி விசிஷ்டத்துவம் அனந்த சக்தி மற்றும் அனந்த சக்தி, அனந்தம்னா அனந்தம்னா அசங்கியாகம் இத்தியர்த்தே பிரயோக அஸ்தி அனந்த சப்தசிய, எவ்வளவு சொல்ல முடியாது. அப்ப அனந்தம் இது பத பிரயோக அஸ்தி, பரந்து அத்த தஸ்மின் அர்த்தேன அந்தோ நாம பரிச்சேத நவித்யதே அந்தஹ யஸ்ய சஹ அனந்தஹ அபரிச்சின்னம் இத்யர்த்தே. சத்யம் ஞானம் அனந்தம் ப்ரஹ்ம இத்யத்ராபி ததேவ. அன்யதா அன்யதா
1: ஏகத்வம்
0: அநேகானி ப்ரஹ்மாணி இதி கலு உத்தம் ஸ்யாத். அனந்தா அனந்தத்வம் நம அசங்கியாகத்வம் இத்யர்த்தச்சே ஏகம் ப்ரஹ்ம இதி தியக்தம் ஸ்யாத். அதஹ ததஹ ஸஹ அர்த்தா தத்ர நாஸ்தி.
2: பரந்து அத்ர து சக்திரேவ கலு ததஹ உத்தம் ஸ்யாத்.
0: சக்திரபி விசித்ரா சக்தி சக்தி விஷய வக்தும் சக்யதே, பரந்து அநேகத்வம் அபி வக்தும் சக்யதே. பதாந்திரேண உக்தம் கலு தத்ராபி வியாக்யானம் ததா நாபேக்ஷதே. ஏனா அத்ர விசித்ர சப்தேன தத்ர அநேகத்வம் அநேகத்வம் யதி விவக்ஷிதம் ததானீம் அபி விசித்ரா இதி உக்தம் கலு.
1: தத்ர
0: ஜகதஹ
2: ஜனகம் சாசகம் ச ப்ரஹ்ம பவதி.
0: அனந்தாபிரேவ சக்திபிஹ அபரிச்சின்னாபிரேவ சக்திபிஹ ஜகதஹ ஜனகம் சாசகஞ்ச பிரம்ம பவதி, சிருஷ்டிகர்த்ரு பரிபாலன கர்த்ருச்ச பவதி.
2: சாசகம்
0: சாசகம் பரிபாலன கர்த்ரு சாசகம் சாசகா இல்ல சாசகம் பிரம்மாத நபும்சகலிங்கம். அதனால ததாஹி
2: ததாஹி ஸ்ரூயதே ஏக ஏவ ருத்ரோ ந த்விதீயாய தஸ்துஹு ய இமா லோக.
0: தஸ்துஹுன்னு சாந்தச பிரயோகம், தஸ்தௌன்னு வரணும். தஸ்துஹு இது சாந்தசம் ரூபம்.
2: ஈஷனீபிர் ஜனத்

ஈட்யஶ்ச சிவந்யஶ்ச வாஜின்நாசுஶ்ச சிமேத்யஶ்ச சப்தே அக்னிஷ்ட்வா தேவைர்வசூபிஸ்ஸ.

பஹுரஸ்ய புத்ரஶ்சிஷ்ச க்ருணோதி சமானவகத்யா இஷுதிஸ் சங்காஃ ப்ருதானாஶ்ச ஸர்வாஃ ப்ருஷ்டே நினத்தோ ஜயதி ப்ரஸூதஃ சுபர்ணம் வஸ்தி மிருகோ அஸ்யா தந்தோ கோபிஸ் சந்நத்தா பததி ப்ரஸூதஃ.

ூயா அஸ்மத்சாகா பிரதரான சுவீரா கோபிஸ் சன்னத்தோ அசி வீழயஸ்வாஸ்தாதே ஜயது ஜேத்வாநி ரதே திஷ்டன் நயதி வாஜினஃ புரோ யத்ரா யத்ர காமயாதே சுஷா ரதிஹி.

யதக்ரந்தஃ ப்ரதமஞ்ஜாயமான உத்யந்த் ஸா முத்ராதுத வாபுரீஷாத்.

யதாதேமர்த்தோ அனுபோகமானலாதிக்ரசிஷ்ட ஓஷாதி ரஜீகஹ அனுத்வாரதோ அனுமர்யோ அர்வன் அனுகாவோ நுபகஹ கனீனாம் அனுவ்ராதா சஸ்தவா சக்யமீயுரனோ தேவா மாமிரே வீர்யந்தே ஹிரண்யசுங்கோயோ அஸ்ய பாதமனோஜவா அவார இந்திரா ஆசீத் தேவா இதஸ்ய ஹவிரத்யாமாயன்யோ அர்வந்தம் பிரதமோ அத்யதிஷ்டதே.

தவசரீரம் பதயிஷ்வர்வந்த வா சித்தம் வாதா இவத்ரஜீமானே தவ ஶ்ருங்காணி விஷ்டீதா புருத்ராரண்யேஷு ஜர்பூராணாசரந்தி உபப்ராகாச்சசானம் வாஜ்யர்வா தேவத்ரீ சமநாசாதீத்யானஹ அஜஃப் புரோனீயதே நாபீரஸ்யானோ பஶ்சாத் கவயோ யந்திரேபாஹ.

ஸ்ரீ வனஸ்பதி ஷமிதா தேவோ அக்னிஸ்வதந்து ஹவ்யம் மதுனா கிருதேனா சத்யோ ஜாதோ வ்யாமிமீத யஜ்ஞம் அக்னிர் தேவானாம் அபவத் புரோகாஹ.

அயஸ்யா ப்ருஹஸ்பதாயே பாந்தாயத்ரி நவாயாஷாக் பராயா சருஸ்ஸாவித்ர ஔஷ்ணீஹாய த்ரயஸ்த்ரி.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் நமசிவாய. டியர் லிஸ்னர்ஸ் ஆஃப் சைவம் .org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். டைட்டில் இஸ் பிருஹதாரண்யகம், பிரசன்டட் பை கைவல்யானந்த சுவாமிகள். தேங்க் யூ. ஓம் நம சிவாய.
2: ஸ்ரீ

0: ಶಕ್ರರೂಪಾಯ ಶಕ್ರಾಯ ಶಕ್ರವೇಷಧರಾಯ ಚ. ಇದು ಶಕ್ರರೂಪಾಯ ದೇವಾದಿದೇವಾಯ, ಯು ಆರ್ ದ ಗಾಡ್ ಆಫ್ ಆಲ್ ದ ದೇವತಾಸ್. ಮಹಾದೇವಾಯ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಹೇ ಮಹಾದೇವಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ರುದ್ರ ಪ್ರಚೋದಯಾತ್. ಮಹಾದೇವಂ ಮಹಾತ್ಮಾನಂ ಮಹಾಪಾಟಕನಾಶನಂ. ಮಹಾದೇವ ಇಸ್ ಅ ಸ್ಪೆಸಿಫಿಕ್ ಎಪಿಥೆಟ್ ಯೂಸ್ಡ್ ಅಗೇನ್ ಇನ್ ದ ವೇದಾಸನ್ ಉಪನಿಷತ್ ಅಂಡ್ ದ ಪುರಾಣಾಸ್ ಫಾರ್ ಲಾರ್ಡ್ ಶಿವ. ಯು ಆರ್ ದ ಸುಪ್ರೀಂ ಗಾಡ್. ಶಕ್ರರೂಪಾಯ ಶಕ್ರಾಯ ಶಕ್ರವೇಷಧರಾಯ ಚ. ಯು ಕೇಮ್ ಇನ್ ದ ಫಾರ್ಮ್ ಆಫ್ ಶಕ್ರ. ಶಕ್ರವೇಷಧರಾಯ ಚ. ಯು ಕೇಮ್ ಇನ್ ದ ಫಾರ್ಮ್ ಆಫ್ ಶಕ್ರ. ಓ ಮೈ ಲಾರ್ಡ್. ನಮಸ್ತೆ ವಜ್ರಹಸ್ತಾಯ ಪಿಂಗಲಾಯ ಋಣಾಯ ಚ ಪಿನಾಕ ಪಾನಯೇ ನಿತ್ಯಂ ಶಂಖಶೂಲಧರಾಯ ಚ. ಯು ಆರ್ ವಿತ್ ಅ ಶಂಖ, ದಟ್ ಇಸ್ ಕಾಂಚ್ ಆ್ಯಂಡ್ ಶೂಲ. ಯು ಆರ್ ವಿತ್ ಅ ತ್ರಿಶೂಲ ಆ್ಯಂಡ್ ಯು ಆರ್ ದ ವಿತ್ ದ ಪಿನಾಕ ಬೋ ಇನ್ ಯುವರ್ ಹ್ಯಾಂಡ್. ಪಿಂಗಳಾಯ ಋಣಾಯ ಚ. ಯು ಆರ್ ಆಲ್ಸೋ ವಿತ್ ಅ ವಜ್ರ. ಬಿಕಾಸ್ ಇಫ್ ಯು ಸೀ ದ ಫೈವ್ ಫೋಲ್ಡ್ ಫೈವ್ ಹೆಡೆಡ್ ಫಾರ್ಮ್ ಆಫ್ ಮಹೇಶ್ವರ, ದ ಫಾರ್ಮ್ ವಿತ್ ಫೈವ್ ಹೆಡ್ಸ್ ಆ್ಯಂಡ್ ಟೆನ್ ಹ್ಯಾಂಡ್ಸ್. He is in the 10 hands, he is having various weapons. He has the noose, that is the pasham, and then he has the vajra, and he also has the pinaka bow, and he has the trishula. So that's what he is describing. And pinaka panaye nityam shankashula darayacha pingalaya runayacha pingalaya arunayacha pingalaya krishna pingalam. We saw that, right? So Mahadeva is Krishna Pingalam, Parashakti is dark and Paramashiva is yellow in color. That's what is Krishna Pingala, Pingalaya. That's why Upamanyu Maharshi says Pingalaya Arunaya cha asavyastamro aruna uta bhabrasu mangalaha namasoma namasoma yacha rudraya cha namakstamraya cha arunaya cha. So when we say that together in Rudram, it says ಸಾಮ್ರಾಯ ಚ ಅರುಣಾಯ ಚ ನಮಃ ಶಂಗಾಯ ಚ. ಪೀಪಲ್ ಸೇ ಚಾರುಣಾಯ ಚ, ಬಟ್ ವೆನ್ ಯು ಸ್ಪ್ಲಿಟ್ ಇಟ್ ಓನ್ಲಿ ಯು ವಿಲ್ ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡ್ ದ ಮೀನಿಂಗ್.
1: ಸಾಮ್ರಾಯ ಚ ಅರುಣಾಯ ಚ
0: ಅರುಣ ಅರುಣಾಚಲೇಶ್ವರ. ಮಹಾದೇವ ಇಸ್ ರೆಫರ್ ಟು ಎಸ್ ಅರುಣ ಇನ್ ರುದ್ರಂ ಟೂ ಟೈಮ್ಸ್. ಸೊ ಯು ಆರ್ ಅರುಣ, ಉಪಮನ್ಯು ಮಹರ್ಷಿ ಸೇಸ್ ದಟ್ ಅರುಣಾಚಲೇಶ್ವರ. ಓನ್ಲಿ ಬ್ರಹ್ಮ ನಾರಾಯಣ ವೆಂಟ್ ಇನ್ ಸರ್ಚ್ ಆಫ್ ದ ಬಿಗಿನಿಂಗ್ ಅಂಡ್ ಎಂಡ್ ಆಫ್ ಮಹಾದೇವ. ಒನ್ ಆಫ್ ದ ಮೋಸ್ಟ್ ಎಕ್ಸಲೆಂಟ್ ಕ್ಷೇತ್ರ ಸ್ಮರಣಾತ್ ಅರುಣಾಚಲೇ. ಜಸ್ಟ್ ಬೈ ರಿಮೆಂಬರಿಂಗ್ ಅರುಣಾಚಲೇಶ್ವರ ಒನ್ ಗೆಟ್ಸ್ ವಿಮೋಚನಂ. ಆ್ಯಂಡ್ ದೆನ್ ಶುಕ್ಲವರ್ಣಾಯ ಶುಕ್ಲಾಯ ಶುಕ್ಲಾಂ ಭರತರಾಯ ಚ ಶುಕ್ಲಭಸ್ಮ ವಲಿಪ್ತಾಯ ಶುಕ್ಲ ಕರ್ಮರತಾಯ ಚ. ಅಗೇನ್ ಹಿ ಗ್ಲೋರಿಫೈಸ್ ಯುವರ್ ವೈಟ್ ಇನ್ ಕಾಂಪ್ಲೆಕ್ಷನ್, ಕ್ಯಾಂಫರ್ ವೈಟ್ ಇನ್ ಕಲರ್, ಮಿಲ್ಕ್ ವೈಟ್ ಇನ್ ಕಲರ್, ಗೋಕ್ಷೀರಂ. Sometimes camphor white, he is Mahadeva is described as camphor white, Karpura Gauram. Sometimes he is described as milk white, Gokshiram. Gokshiram means milk. And then, you are wearing white robes and you are besmeared with the white ashes. White ashes, because the ashes are also, like if you see the sacred ash, that is also white in color. And Namostu Raktavarnaya, Namostu Peetavarnaya. He says, ಕಿರೀಟ ವರದಾರಿನೇ ಅರ್ಧ ಹಾರಾರ್ಧ ಕೇಯೂರ ಅರ್ಧ ಕುಂಡಲ ಕರ್ಣಿನೇ. ಸೊ ದಿಸ್ ಇಸ್ ವೇರ್ ಮಹಾದೇವ ಇಸ್ ಡಿಸ್ಕ್ರೈಬ್ ಎಸ್ ಅರ್ಧನಾರೀಶ್ವರ. ಹಾಫ್ ಆಫ್ ಯುವರ್ ಬಾಡಿ ಇಸ್ ಪರಾಶಕ್ತಿ. ಸೊ ದಟ್ಸ್ ವೇರ್ ಹಿ ಸೇಸ್. ಸೊ ಯು ಆರ್ ಹ್ಯಾವಿಂಗ್ ಅ ಗಾರ್ಲೆಂಡ್, ಯು ಆರ್ ಹ್ಯಾವಿಂಗ್ ಅ ಗಾರ್ಲೆಂಡ್ ಆನ್ ಯುವರ್ ಒನ್ ಹಾಫ್ ಆಫ್ ಯುವರ್ ಬಾಡಿ ಆ್ಯಂಡ್ ಯು ಆರ್ ಹ್ಯಾವಿಂಗ್ ಅ ರಿಂಗ್ ಆನ್ ಯುವರ್ ಅದರ್ ಹಾಫ್ ಆಫ್ ಯುವರ್ ಬಾಡಿ. ದಟ್ ರೆಫರ್ಸ್ ಟು ಪರಾಶಕ್ತಿ, ಬಿಕಾಸ್ ಆನ್ ದ ಲೆಫ್ಟ್ ear of Mahadeva, which is shared by Parashakti, he is described as having a earring. On the right half, Upamanyu Maharshi sees a garland. That's what he says. Ardha harardha keyura. Namah pavana vegaya namo devaya vai namaha. Tat ejati tan naijati tat dure tadva antike tat antarasya sarvasya tadu sarvasya bahyataha. Ishavasya Upanishad says. So you're so fast, no one can catch you. No one can catch you with the mind. Only by bhakti he can be caught. So Varaha Puranam, 215th chapter, we saw the story of Nandishwara. They tried to, the devatas Brahma, Narayana and Indra, they tried to catch him by running. But Mahadeva cannot be understood by, you know, through mind, thought, word and deed. He can be understood only by bhakti. And that was, that's why Mahadeva showed his divine form to Nandishwara alone and not to the devatas like Brahma, Narayana and Indra. So you cannot be caught by mind. பவனவேகாய சுரேந்திராய முனீந்திராய மகேந்திராய நமோஸ்துதே. நமக் பத்மார்த மாலாய உத்பலோர் மிஸ்ரிதாய ச அர்த்த சந்தன லிப்தாய அர்த்தஸ்நக நுலேபினே. ஸோ ஹி டிஸ்கிரைப்ஸ் அகெயின், ஸோ யூ ஹாவ் த மாலா, த பத்மமாலா, யூ ஹாவ் த கார்லண்ட் ஆஃப் லோட்டஸஸ் ஆன் ஒன் ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி, அண்ட் இன் த அதர் ஹாஃப் யுவர் பெஸ்மியர்ட் வித் த சாண்டல்வுட் பேஸ்ட் அண்ட் ஆல்சோ வித் த ஆஷஸ், ஹோலி ஆஷஸ். ஸோ அர்தனாரி ஸ்வரூபம் இஸ் பியூட்டிஃபுல்லி டிஸ்கிரைப் ஹியர். நம ஆதித்ய பக்தராய, திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங், நம ஆதித்ய பக்தராய ஆதித்யன, நம ஆதித்ய பக்தராய ஆதித்யன எனாய ச நம ஆதித்ய வர்ணாய ஆதித்ய பிரதிமாய ச. ஆதித்ய வர்ணம்
1: வேதாஹமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய வர்ணம் தமசக் பரஸ்தாத் யஸ்ய யோனிம் பரிபஷ்யந்தி தீராஸ் தன்மே மனஷிவ சங்கல்பமஸ்து.
0: சிவசங்கல்ப சூக்தம் 15th வர்ஸ். ஏதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய வர்ணம், மெடிடேட் ஆன் தட் பர்சனாலிட்டி ஹூ இஸ் த காஸ் ஆஃப் ஆல் காசஸ் அண்ட் ஹூ இஸ் பியாண்ட் த தமசக் பரஸ்தாத், ஹீ இஸ் பியாண்ட் டார்க்னஸ், ஹீ இஸ் பியாண்ட் த த்ரீ மோட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர், அண்ட் ஹீ இஸ் ஆதித்ய வர்ணம், ஹீ இஸ் ஹீ ஹாஸ் த காம்ப்ளெக்ஷன் ஆஃப், ஹீ இஸ் கேம்ஃபர் ஒயிட் இன் கலர், அண்ட் தட் புருஷா ஹூ இஸ் த சுப்ரீம் ரியாலிட்டி புருஷோ வை ருத்ரஹா, மெடிடேட் ஆன் தட் தன்மே மனஹா சிவசங்கல்பமஸ்தோ, மெடிடேட் ஆன் தட், meditate on that supreme lord in your mind and heart. And then this comes in the Shiva Sankalpa Suktam. Shvetashvatara Upanishad
1: Vedakametam purusham mahantam aditya varnam tamasak parastatam evam viditvati mrityumeti nanyah panta vidyate yanaya.
0: Again the same thing comes, meditate on that supreme reality Mahadeva, and there is no other way to attain, go beyond the modes of go beyond the repeated cycles of birth and death. Tamevam vidvati mrityumeti. There is no other way to go beyond death except nanyak panta vidyate naya, except surrendering to that personality. That is the only way. Shvetashvatara Upanishad. Shvetashvatara Maharshi says the 3rd chapter, 8th verse. Kaivalya Upanishad. Kaivalya Upanishad.
1: உமாசஹாயம் பரமேஸ்வரம் பிரபும் த்ரிலோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம் யாத்வா முனர்கச்சதி பூதயோனம் சமஸ்தசாட்சியம் தமசக் பரஸ்தாத்.
0: பை மெடிடேட்டிங் ஆன் தட் மகேஸ்வரா அலோன் ஒன் வில் கோ பியாண்ட் தமஸ். புருஷ சூக்தம் ஆல்சோ சேஸ் திஸ். ஏதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசக் பரஸ்தாத் தமேவம் வித்வான் அமிர்த இக பவதி நான்யக் பந்தா அயனாய வித்யதே. இட் கம்ஸ் அண்ட் ஈஸ்வர கீதா கூர்ம புராண செகண்ட் கேண்டோ செகண்ட் சாப்டர் 48th வர்ஸ் அண்ட் 49th வர்ஸ். இஸ் இஸ் மகாதேவா சேஸ் பிகாஸ் லார்ட் சிவா கிவ்ஸ் திஸ் ட்ரூ நாலேஜ் விச் இஸ் கால்ட் அஸ் ஈஸ்வர கீதா, அண்ட் தட் இஸ் வாட் இஸ் ஆக்சுவலி கிவன் ஆஸ் பகவத்கீதா. அகெயின் தட் இஸ் ஆல்சோ கிவன் பை லார்ட் சிவா. ஸோ
1: வேதாகம் சர்வமே வேதம் நமாம் ஜானாதி கஷ்டன பிராகுர் மகாந்தம் புருஷம் மாம் ஏகம் தத்வதர்ஷினா.
0: Oh, Rishis and Brahma and Narayana, listen. I know everything. I know everything. Sarvo vai Rudraha. There is nothing that is not known to me. Oh, Rishis. But no one knows me. So very apt, right? Because we cannot understand Mahadeva. We do not know Mahadeva. But he knows. Because he resides in the heart of all the living entities. And Vishwadiko Rudro Maharshige. He is beyond the universe. And then he goes on to say, persons of truthful vision call me as being one. Maam ekam. He is one without a second. Eko rudro na dvitiyaya. There is nothing that is equal to him. There is nothing that is greater than him. So people who have read the Vedas and Upanishads, people who have truthful vision, accept Mahadeva alone as the supreme reality. And tatva darshinaha. Rishis say that. And the only great Purusha, Purushovai, Rudraha, that's what it says. So, this Aditya Varnam Tamasak Parastat is present in many, many places. And that's what here Upamanyu Maharshi says.
1: Namak Somaya Saumyaya Saumya Vaktra Dharaya Cha Saumya Rupaya Mukhyaya Saumya Damshtra Vibhushine.
0: Saumya, he is beautiful. Saumya Rupam and Raudra Rupam is there.
1: Gorapyanya Shivapyanya.
0: People who have read the Vedas and Upanishads will come to the conclusion that there is a Raudra Rupa of Mahadeva and Saumya Rupa of Mahadeva. And of course, he takes those ferocious forms to punish the wicked alone. But behind that, he has a beautiful divine spiritual form, Saumya. சௌமிய வக்தரதராயச்ச யுவர் ஃபேஸ் இஸ் சோ பியூட்டிஃபுல். சுந்தரேஸ்வரா சுந்தர சுந்தரபதி சுந்தர நாதா த லார்ட் ஆஃப் பியூட்டி. நமக் ஷியாமாய கௌராய அர்த்த பீதார்த்த பாண்டவே. ஹியர் ஆல்சோ ஹி டிஸ்கிரைப்ஸ் தட் அர்த்தநாரி ஸ்வரூபம். ஷியாமா ஷியாமா மீன்ஸ் டார்க் பராசக்தி. ஸோ பராசக்தி இஸ் டு யுவர் லெஃப்ட் அண்ட் ஷீ இஸ் ஷேரிங் ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி. ஸோ யூ ஆர் ஆல்சோ தட் பிகாஸ் பராசக்தி. தட்ஸ் வை தெர் இஸ் தெர் இஸ் அ பியூட்டிஃபுல் சாங் ஆன் அருணாச்சலேஸ்வரா. இட்ஸ் இன் தமிழ். இட்ஸ் இஸ் பாதியில் தேவியும் நீதானே. தட் தேவி ஹூ இஸ் ஆக்குப்பைங் தட் ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி, யூ ஆர் ஓன்லி தட் ஓ மகாதேவா. ஸோ ஷியாமாய கௌராய, அண்ட் கௌரா மீன்ஸ் ஒயிட். ஸோ யூ ஆர் டார்க் அண்ட் ஒயிட். தட்ஸ் வாட் ஹீ சேஸ். அர்த்த பீதார்த்த பாண்டவே. ஸோ ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி இஸ் எல்லோ அண்ட் ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி இஸ் அகெயின் ஒயிட். ஸோ அர்த்தநாரி ஸ்வரூபம் ஹீ பிரிங்ஸ் இன் தட். அண்ட் நர நாரி நர ஷரீராய ஸ்திரீ பும்சாய நமோஸ்து தே. ஒன் ஓ மகாதேவா, ஒன் ஹூ ஹேஸ் ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி இஸ் மேல் அண்ட் த அதர் ஹாஃப் இஸ் ஃபீமேல். நமோ ரிஷப வாஹாய கஜேந்திர கமனாய ச துர்கமாய நமஸ்துப்யம் அகம்யா கமனாய ச. யூ கேனாட் பி அப்ரோச்ட் பை ஆல் ஆஃப் தெம். ஒன்லி பை பக்தி யூ கேன் பி அப்ரோச்ட். தட்ஸ் வாட் ஹீ சேஸ். அண்ட் தென் ஹீ கோஸ் ஆன் டு சே, ஹி கோஸ் ஆன் அட்ரிபியூட்டிங் வேரியஸ் க்ளோரிஸ் ஃபார் லார்ட் சிவா. நமோஸ்து கணகீதாய கணபிருந்தரதாய ச. ஆல் த கணாஸ் ஆர் க்ளோரிஃபைங் யூ ஆல்வேஸ் எட்டர்னலி. த சிவகணாஸ் ஆர் ஆல்வேஸ் இன் ட்ரான்ஸ் எட்டர்னலி திங்கிங் ஆஃப் பராசக்தி அண்ட் பரமசிவா. தே டோன்ட் டூ எனிதிங். தேர் ஒன்லி டியூட்டி இஸ் டு சர்வ் மகாதேவா. தட்ஸ் த ஃபோர்மோஸ்ட் ஆஃப் தட்ஸ் த ஃபோர்மோஸ்ட் திங் தட் தே டூ. மணிபூஷித மூர்தாய நமச்சந்திரார்த்த பூஷினே விசித்திர மணிமூர்தாய குசுமாஷ்டதராய ச. யூ ஹாவ் த ஹாஃப் மூன், யூ ஹாவ் த கிரசன்ட் மூன் ஆன் யுவர் ஃபோர்ஹெட், அண்ட் யூ ஆல்சோ ஹாவ் வேரியஸ் ஜெம்ஸ். யூ ஆர் டெக்கரேட்டட் வித் வேரியஸ் ஜெம்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் ஆன் யுவர் பாடி. அண்ட் நமோக்னி முகநேத்ராய அக்னி ரூபாய காந்தாய நமோஸ்து கஹனாய ச. You have the, you are the form of fire, you are the form of Agni. And then he says, and then Kantaya, Agni Rupaya Kantaya, you are beautiful. And Namostu Gahanaya Cha, you are inconceivable and mysterious. That's where Vyasa says, and again in another place in Mahabharatam, whatever that is mysterious and inconceivable, Achintya, cannot be conceived very easily. And mysterious, secret, secret of the secrets. Whatever that is present, whatever that is present in the Vedas and Upanishads, that is only Mahadeva. Another place Vyasa Maharshi says that in Mahabharata. So he is Guhya. Guhya means secret. Never can be understood. Namo Digvasase Nityam Adivasa Suvasase Namo Jagan Nivasaya Patipatti Sukaya Cha. Digvasase. You have the garments, you have the directions for your garments, O Mahadeva. Dik Vasase, Dik means direction. North, East, South and West are the garments of Mahadeva. That's why Dik Vasase. Nityam Udvadda Mukute Mahakeyura Dharine Sarpa Kantopa Haraya Vichitra Bharanaya Cha. Sarpa Kanta means the, he has the Vasuki on his neck. Mahakeyura. And he has the universe for his own body. Brahmanda vyapta deha basita himarucha basamana bhujangaihi kante kala kaparda kalita shashikala chandako dandahastaha triksha rudra kshamala prakatita vibhava shambhava murti vedaha rudra shri rudra sukta prakatita vibhava nak prayachandu sahukyam. Lagunyasam it comes, lagunyasam it says. So sarpakanta, he has the Vasuki on his neck, and also he has the universe for his own body. The universe, entire universe and all the jivas are his body. So Shariratma Bhavam comes here, the Vishishtadvaitik meaning. And then Namastrinetra Netraya Sahasrasha Talochane. Three eyes are the sun, moon and fire. The left eye is actually the moon. Your left eye is the moon. The right eye is actually the sun. Your third eye is actually the ஃபயர். ஸ்திரீ பும்சாய நபும்சாய நமக் சாங்கியாய யோகினே. ஸோ திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஹீ சேஸ் யூ ஆர் மேல் ஃபீமேல் அண்ட் யூ ஆர் போத் மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ இன் ஸ்வேதாஸ்வதர உபநிஷத் தெர் இஸ் அ வேர்ஸ், த்வம் ஸ்திரீ த்வம் புமான் அசி த்வம் குமார உதவா குமாரி த்வம் ஜீர்ணோதண்டேன வஞ்சசி த்வம் ஜாதோ பவசி விஸ்வதோ முகா. ஃபோர்த் சாப்டர் தேர்ட் வேர்ஸ். த்வம் ஸ்திரீ யூ ஆர் உமன் அண்ட் புமானசி, புமான் மீன்ஸ் மேன், யூ ஆர் மேன். குமார யூ ஆர் பால், யூ ஆர் தட் பாலசிவா, யூ ஆர் தட் ஸ்மால் பேபி. வா குமாரி அண்ட் துவம் ஜீர்ணோதண்டேன, யூ ஆர் ஆல்சோ பிரசன்ட் இன் தட் ஓல்ட் மேன். துவம் வஞ்சசி துவம் ஜாத்தோ பவசி விஸ்வதோமுகா அண்ட் யூ ஆர் பிரசன்ட் அஸ் திஸ் என்டையர் யூனிவர்ஸ். பிகாஸ் தட்ஸ் வை விஸ்வதோமுகா மீன்ஸ் திஸ் என்டையர் யூனிவர்ஸ் இஸ் ஆக்சுவலி த ஃபேஸ் ஆஃப் மகாதேவா. விஸ்வதோ விஸ்வதச்சக்ஷுஹு விஸ்வதோ முகோ விஸ்வதோ அஸ்த உத விஸ்வதஸ்பாத் சம்பாஹுப்யானமதி சம்பதத்ரைர் த்யாவா பிருத்திவீஜனயந்தேவ ஏகஸ்தன்மே மனஷிவ சங்கல்பமஸ்து. திஸ் என்டையர் விஸ்வா இஸ் த ஐஸ் ஆஃப் மகாதேவா. சக்ஷு விஸ்வதோ முகோ இஸ் த ஃபேஸ் ஆஃப் மகாதேவா. விஸ்வதோ ஹஸ்த இட் ஆஸ் ஆக்சுவலி த என்டையர் யூனிவர்ஸ் இஸ் த ஹேண்ட்ஸ் ஆஃப் மகாதேவா. உத விஸ்வதஸ்பாத் இட் இஸ் ஆக்சுவலி த லெக்ஸ். தஸ்பாத் பாத் மீன்ஸ் த லெக்ஸ் ஆஃப் மகாதேவா. So it notifies the his presence everywhere in this entire universe, because this universe is present as his body. And coming to the point, napumsaya, so you are both male and female, because again ardhanari, because Parvati Mata is sharing the half of the body of Lord Shiva. So there is a place very beautiful, Daksha, he actually insults Mahadeva, but that insult becomes a stuti, that insult that he does becomes a glorification. So he says, he's not abiding by the Vedas. Oh Rishis, because Daksha says this to the Rishis, oh he's not abiding by the Vedas. Mahadeva doesn't need to abide by the Vedas. The Vedas are his breath, the four Varnas come from him at the end of the day. He is the Lord of the Vedas. Ishanak Sarva Vidyanam, Ishwarak Sarva Bhutanam, Brahma Adipatir, Brahmano Adipatir, Brahma, Shivome, Astu Sada Shivom. He is the Lord of the Vedas, Veda Saram. And then he says, Daksha says, I am not sure whether he is male or female, O Rishis, he says. And that is true, because Parashakti is on the left half of Paramashiva. So that Ardhanari, so his Ardhanari Swarupam. So Parashakti is actually sharing half of the body, left in the left half of Paramashiva. நமஸ்ஷிவாயைச்ச நமஸ்ஷிவாய நகேந்திர கன்யா ரிஷகேதனாப்யாம் நமோ நமக் சங்கர பார்வதிப்யாம். இந்த அர்த்தநாரி ஸ்தோத்திரம் ஆல்சோ பராசக்தி இஸ் க்ளோரிஃபைட் அண்ட் தென் பரமசிவா இஸ் க்ளோரிஃபைட். வெரி பியூட்டிஃபுல். ஸோ தட்ஸ் வேர் ஹி சேஸ் ஐ எம் நாட் ஷூர். ஸோ த இன்சல்ட் தட் தக்ஷா ஆக்சுவலி ஃப்ரம் ஹிஸ் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஹீ இஸ் இன்சல்டிங், பட் தட் பிகம்ஸ் அ ஸ்துதி, தட் பிகம்ஸ் அ க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் லார்ட் சிவா. ஸோ வி கேன் டேக் அப் தட் ஸ்துதி ஆல்சோ லேட்டர். It's very beautiful. So that's where he says, Upamanyu Maharshi says, Stri Pumsaya, your Puman, you are man, Stri, you are woman, and Napumsaya, you are both male and female. Namak Sankhyaya Yogine. Sankhya talks of only 25 principles, but in Shaivism we have 36 tattvas, 36 principles. Shamyora Bistra Vanthaya Atharvaya Namo Namaha. You are the essence of all the Vedas, and here he says Atharva, Atharva. So all the Atharvana hymns glorify Mahadeva only. So we see the Upanishads, Bhasma Jabala Upanishad, Brihat Jabala Upanishad, Atharva Shiras Upanishad, Atharva Shika Upanishad, Mundaka Upanishad, Mandukya Upanishad. All these Upanishads glorify Mahadeva. These Upanishads belong to Atharvana Veda. So you see, Mundaka Upanishad talks about Shirovratam. Shirovratam is aligning to Shiva Bhakti. Mandukyam Upanishad says, Shivam Advaitam. It says in the 7th verse, in the 12th verse. And Bhasmajabala Upanishad is very relatable to Mahadeva only. Meditations of Mahadeva are available. It is a conversation between Jabala Maharshi and Mahadeva. Brihajabala Upanishad is there. And then Atharva Shiras and Atharva Shika, we have seen that multiple times. I have given 3 lectures on Atharva Shiras Upanishad, detailing it to be a glorification of Lord Shiva. One can check that in my channel. Atharva Shika says, Shiva Ekodhyayaha.
1: According to Nagalinga Garu, Atharvashika is the last Upanishad of the last Veda, which finally says, Shiva Eko Gyayaha Shivam Karaha Sarvamanyat Parityajya Samasta Atharvashikaita Madhitya Dvijo Garbhavasa Vimukto Vimuchyata Eta Madhitya Dvijo Garbhavasa Vimukto Vimuchyata.
0: So meditate only on Lord Shiva, who can grant all the desires and who can give you moksha, who can give you emancipation, because that is the final goal of human life, right? We don't want to keep taking repeated births.
2: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 3 Dashati 10. Thank you.
3: Om Ita Bhutivo Ajaram Prahetaram Aprahitam Ashunjetaram Hetaram Rachitam Amatortantam Griya Pradhan.

0: சாம்பசிவாய நமஹ சாம்பசிவாய நமஹ ஹர ஓம் தத் சத்.
1: ஓம் நமசிவாய.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம்.